0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
3: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
8: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு?
7: முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
4: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அத்துமைந்தான் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அது இல்ல, 11 to 2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ya vaangunga.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பல நேரங்களிலே நம்மை சோர்வடைய செய்வது எது தெரியுமா? நீண்ட நாட்களாக நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோமே, ஆனால் எதை சாதிப்பதற்காக நாம் முயற்சிக்கிறோமோ அதை இன்னும் நம்மால் சாதிக்க முடியவில்லையே என்கிற ஒரு உணர்வு நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும், முயற்சியிலிருந்து நம்மை விலக்கும். போதும் முயற்சி செய்தது, இவ்வளவு நாளாக முயற்சி செய்து நாம் என்ன சாதித்து விட்டோம், நாம் எண்ணியதை நம்மாலே செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு வருத்தத்தை கண்டிப்பாக அந்த நிலை பல நேரங்களிலே நமக்கு ஏற்படுத்தும். அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் போதெல்லாம் ஒன்றை நீங்கள் நினைக்க மறக்காதீர்கள், நீங்கள் இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் வெற்றியின் பாதையில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, அதாவது நீங்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, அதனுடைய பலனாக எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உண்மையில் அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். எத்தனையோ பேர் இந்த எண்ணத்திற்கு ஈடுகொடுத்து முயற்சி செய்வதை நிறுத்தி வாழ்க்கையின் அந்த நிலையிலேயே தேங்கி கிடக்கிறார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து முயற்சித்து வெற்றியை நோக்கி சிறிது சிறிதாக முன்னேறி கொண்டே இருக்கிறோம். நமக்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட தூரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. வெகு விரைவிலே நிச்சயமாக நாம் எண்ணிய அந்த சாதனையை நாம் படைக்கத்தான் போகிறோம். அதற்கு இப்போது வரை நாம் முயற்சியை தொடர்ந்து கொண்டிருப்பது போல இனியும் தொடர வேண்டும். ஆகவே அந்த சலிப்பை, சோர்வை, ஆதங்கத்தை நமக்குள்ளே அனுமதிக்காமல் முயற்சியை தொடருவோம். அது ஒன்றும் நமக்கு புதிதில்லை. இன்று எதையோ நாம் புதியதாக ஆரம்பித்து செய்யப்போவதில்லை. இவ்வளவு நாளாக நம்பிக்கையோடு முயற்சித்துக் கொண்டிருந்ததை இன்னும் சிறிது காலம் நாம் தொடரப்போகிறோம். அவ்வளவுதான், வந்துவிட்டோம், வெற்றிக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். ஆகவே முயற்சியை விட்டு விடாதீர்கள், சலிப்பை அனுமதிக்காதீர்கள், சோர்வை உதறி தூரே தள்ளுங்கள். ஒருவேளை வெற்றி நம்மை வந்து சேருகின்ற அந்த தருணம் இந்த நாளிலே நமக்கு அமையக்கூடும். அப்படியே அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நாம் எதிர்பார்த்த அந்த பெரும் வெற்றி, அது தருகின்ற பெரும் மகிழ்ச்சி, அவை அத்தனையுமே நம்மை நாடி வருகின்ற நல்ல நாளாக அமையட்டும் இந்த நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: பாட போட.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு
3: மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும் விரட்டி விரட்டி வெளுக்க

0: 99.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்மா கூட. ஒரு நல்ல செயலை, நமக்கு நன்மை தருகின்ற ஒரு செயலை செய்வதற்கு நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கான படிநிலைகள் என்ன? வால்ட் டிஸ்னி அவர்கள் மிக அழகான ஒரு வாக்கியத்தை இந்த கேள்விக்கான வழிமுறையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலிலே நல்ல ஒரு சிந்தனையை சிந்திக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு செயலும் சிந்தனையிலிருந்து தான் துவங்குகிறது இல்லையா, அதுதான் ஆரம்ப புள்ளி. அப்படி துவங்கும் போதே அது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக, பெரும் நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு செயலின் துவக்கமாக

செயல் வெற்றி பெற்று விட்டதாக, அது நமக்கு பெரும் நன்மைகளை தருவதாக நாம் கனவு காண வேண்டும். தேசம் விடுதலை அடைவதற்கு முன்பாகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதாக மகாகவி பாரதி பாடினாரே, அதுபோல நிச்சயமாக நாம் சிந்திக்கக்கூடிய அந்த நன்மை நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் அது பற்றிய கற்பனைகளாக கனவாக நமக்குள்ளே எழ வேண்டும். அப்போதுதான் அந்த மகிழ்ச்சியை நம் மனம் ருசிக்கும். அது கண்டிப்பாக வேண்டும் என்று அதை நிஜமாக்க முயற்சிக்கும். ஆகவே முதலிலே நல்ல சிந்தனை, அடுத்ததாக நம்பிக்கை, மூன்றாவதாக வெற்றி பெற்றதாகவே நாம் காணுகின்ற கனவு, இதற்கு பிறகு நான்காவது மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார் வால்ட் டிஸ்னி அவர்கள், அதுதான் துணிவு. நம் மனதிலே 1000 எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அதை செயலாக்குவதற்கு துணிவு மிக மிக அவசியம். செயலுக்கு விதை எண்ணம் என்றால் துணிவுக்கு விதை நம்பிக்கை. அப்படி நம்முடைய மனதில் நிறைந்திருக்கின்ற அந்த நம்பிக்கையின் துணை கொண்டு துணிவோடு அந்த செயலிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவ்விதமாக படிப்படியாய் நம்மை தயார்படுத்திக் கொண்டு ஒரு நல்ல செயலிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால், அந்த செயலை நாம் திறம்பட செயல்படுத்தினோம் என்றால், நிச்சயமாக பெரும் நன்மைகள் வாழ்க்கையிலே நமக்கு தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். சொல்லும் போதே நாய் இனிக்கிறது, மனம் மகிழ்கிறது இல்லையா? இவையெல்லாம் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிஜமாகட்டும் இந்த நாளிலே. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக யார் ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர்கள் வாழ்ந்த விதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கும் நல்ல முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களினுடைய மிகச்சிறப்பான வாழ்வியல் தருணங்களை பற்றி இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டு வரும். பாரத தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவராக, காலம் முழுக்க தன்னுடைய தியாகத்தினாலே நம் மனங்களிலே நிலைத்து நிற்கக்கூடியவராக விளங்குபவர் பகத்சிங் அவர்கள். மிக மிக இளைய வயதிலேயே தன் தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை தந்தவர். அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றை வாசிக்கும் போது சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த மூவரும் ஒன்று கூடி தங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் விளைவித்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தது ஆங்கிலேய அரசாங்கம். பொதுவாக தூக்கு தண்டனை கைதிகளை தினமும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். அப்போது பெரும்பாலும் காண கிடைக்கின்ற ஒரு விஷயம், முதலிலே அவர்கள் எடை அளக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அவர்கள் சிறைக்கு வந்த உடனே அவர்களுடைய எடையை அளந்திருப்பார்கள். அதை காட்டிலும் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய தினம் அவர்களுடைய எடை அளக்கும் போது அது கண்டிப்பாக குறைந்து காணப்படும். காரணம், நமக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டதே என்கிற அந்த வருத்தத்திலே அவர்கள் உடல் இழைத்திருக்கும். இது மனிதனுக்கு இயற்கை. இதுதான் பெரும்பாலும் என 99% பேருக்கு இப்படித்தான் நடக்கும். ஆனால் விதிவிலக்காக இருக்கக்கூடிய அந்த 1% ஒரு மனிதனாக இருந்தார் பகத்சிங் அவர்கள். அவருடைய எடை கூடி இருந்ததால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதன் வருத்தம் அடைவதற்கு பதிலாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் போல். அவரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள், எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறாய், பூரிப்பிலே உன் உடல் எடை கூடி இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்று. எப்படி சாத்தியமா? வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை அடைந்திருக்கிறேன். நான் என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய உயிரை கொடுக்க போகிறேன். வருந்திக் கொண்டிருக்கிற இந்த தேசத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற வருத்தம் என்னை பல நாட்களாக படாத பாடுபடுத்தியது. என்னை பற்றி என்னுடைய தாய்நாட்டிற்கு எதுவும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கை போய்விடுமோ என்று பல நாட்கள் பயந்திருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மரண தண்டனை, எப்பேற்பட்ட வரம், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை, நான் தாயாக மதிக்கின்ற இந்த தேசத்திற்காக வழங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா. இதை விட என்னை போன்ற தேசத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதனுக்கு பெரும்பேறு கிடைத்து விடுமா என்ன என்று கேட்டிருக்கிறார் பகத்சிங். அதை கேட்ட ஆங்கிலேயர்களே ஆச்சரியப்பட்டு போனார்களாம். பெற்ற தாயையும் பிறந்த மண்ணையும் ஒன்றாக பாவித்த அப்படிப்பட்ட மா மனிதர்களால் தான் ஒவ்வொரு தேசமும் பெருமையடைகிறது. பாரத தேசம் அவராலே பெருமை பெற்றது என்றால், அவரை போல ஒவ்வொரு தேசத்திலும் தன்னுடைய தேசத்தை உயிராக கருதி உழைத்த பல மனிதர்களால் தான் அந்தந்த தேசங்கள் உயர்வை அடைந்திருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு தேசத்தை சார்ந்தவர்களும் தன் தேசத்தை நேசித்தார், ஒவ்வொரு நாடும் உயரும், அதனாலே உலகமே உயர்வு பெறும். இதை நமக்கு தன்னுடைய அணுகுமுறைகளாலே உணர்த்தி பெரும் மலைப்பை, வியப்பை தன் வாழ்வியலாலே நமக்கு வழங்கியிருக்கின்ற பகத்சிங் அவர்களை பற்றிய நெகிழ்வான அந்த தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். நாம் செய்கின்ற செயல் செயற்கரியதாக இருந்தால் வரலாறு விரும்பி வந்து நம்மை தனக்குள்ளே பதித்துக் கொள்ளும் என்பதை புரிந்து கொண்டு, உன்னதமான நோக்கத்தோடு உயர்ந்த செயல்களை செய்யக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இது 89.4 தமிழ் எஃப்எம்
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோய் ஆலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: பாண்டிச்சீமே தன்மாங்க பாட்டு பாட்டோட வா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை.

நேயர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையின் துன்பங்கள் பல நேரங்களிலே நம்மை பெரிதும் பாதிக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நாம் படாத பாடுபட வேண்டி இருக்கிறது இல்லையா? இதை சுலபமாக்கிக் கொள்வதற்கு ஏதேனும் வழி உண்டா என்றால், தத்துவ ஞானியான மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் சொல்கிறார்கள், காயம் தருகின்ற வலிகளை கண்டுகொள்ளாதீர்கள், காயம் தானாக ஆறிவிடும் என்று. உடலுக்கு காயம் என்றால் மனதிற்கு துன்பங்கள். போர்க்களத்திலே வீரர்கள் காயம்பட்ட பிறகும் கூட கடுமையாக போரிடுகிறார்கள். அது அந்த காலத்து போர்க்களங்களாக இருக்கட்டும், அல்லது இப்போது தேசத்தின் எல்லைகளிலே நடக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும். பல வீரர்களினுடைய கதைகளை நாம் கேட்கும் பொழுது, கடுமையாக காயப்பட்ட பிறகும் கூட சற்றும் மனம் தளராமல் அவர் போரிட்டு எதிரியினுடைய பக்கத்திற்கு பெரும் சேதத்தை விளைவித்தார் என்று சொல்வார்கள். நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது சின்னதாக ஒரு காயம் பட்டாலும் கூட பதறிப்போகிறோம், அந்த வலி நம்மை பெரிதும் பாதிக்கிறது. ஆனால் போர்க்களத்திலே பெரும் காயங்களை அடைந்த பிறகும் கூட எப்படி அவர்களாலே அதை கடந்து போரிட முடிகிறது என்று கேட்டால், அந்த நேரம் அவர்களின் மனம் அந்த காயத்தின் வலியை உணர்வதில்லை, மாறாக அந்த மனம் போரிடுவதிலே, எதிரியை வெல்வதிலே கவனம் செலுத்துகிறது. ஆகவே மனமானது வலியை உணர்ந்தால்தான் அது உங்களை பாதிக்கும். இதைத்தான் மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் சொல்கிறார்கள், காயம் ஏற்பட்டாலும் கூட அந்த வலியை உணர்வதை நீங்கள் தவிருங்கள். இது முடியுமா என்றால், பயிற்சி செய்தால் எல்லாம் சாத்தியம்தான். ஒரே வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்கள்தான் ஒன்று இரண்டு மதிப்பெண்கள் குறைந்து விட்டாலே அழுது தீர்க்கின்ற, மனமுடைந்து போகின்ற மாணவர்களுக்கு மத்தியிலே தேர்ச்சியே அடையாமல், தேர்விலே தோல்வியுற்ற பிறகும் கூட அதை பார்த்து பெரிதும் வருந்தாமல் இயல்பாக அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போகின்ற மாணவர்களையும் நாம் பார்க்கிறோம் தானே. அங்கே இருவருக்குமான வித்தியாசம் என்ன? அவர்களினுடைய மனநிலை. இந்த இடத்திலே வகுப்பிலே தோல்வி அடையக்கூடிய அந்த மாணவர்களை கூட நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் அந்த தோல்வியினுடைய பாதிப்பினாலே பாதிப்படையவில்லை. அவர்கள் மனம் அந்த தாக்குதலை சட்டை செய்யாமல் லாவகமாக கடந்து சென்று விடுகிறது. எவர் ஒருவரிடம் இருந்தும் நமக்கான பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். சிலர் பெரும் தவறுகளை செய்வார்கள், எல்லோர் முன்னிலையிலும் குற்றம் சாட்டினாலும் கூட சிறிதும் வருந்தாமல் நிற்பார்கள். ஏனென்றால், தான் செய்தது தவறு, மற்றவர்கள் எல்லோரும் நம்மை தவறாக நினைக்கிறார்கள் என்கிற உணர்வு அவர்கள் மனதை பாதிக்காத வண்ணம் அதை கண்டுகொள்ளாமல் அவர்கள் நிற்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அளவிலே இது சரியா என்று கேட்டால் தவறான ஒரு அணுகுமுறை தான். ஆனால் இதையும் கூட நாம் மிகச்சரியாக பயன்படுத்தினால், எதிர்பாராமல் வாழ்க்கையிலே வந்து நம்மை தாக்குகின்ற துன்பங்களினாலே பெரிதும் நாம் தளர்வுற்று விடாமல் அந்த நிலையை கடந்து வர நம்மால் முடியும். வாழ்க்கையின் துன்பங்கள் மொத்தமாக நம்மை சீர்குலைத்து விடாமல் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அந்த துன்பங்கள் தருகின்ற வலியை, பாதிப்பை கண்டுகொள்ளாமல் கடந்து வருகின்ற அந்த லாவகமான மனநிலை நமக்கு மிக மிக அவசியம். அதை மட்டும் நாம் பழக்கப்படுத்தி கொண்டு விட்டால், துன்பங்கள் என்னும் தடைகள் எத்தனை முறை வாழ்க்கையிலே வந்தாலும் அதை கடந்து வெற்றிகரமாக நம்மாலே முன்னேற முடியும், மகிழ்ச்சி குலையாமல் வாழ்க்கையை வாழ முடியும், நம்பிக்கையோடு பல சாதனைகளை படைக்க முடியும். இந்த நல்ல எண்ணமும் தெளிவும், அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய நற்செயல்களும் நன்மையை மட்டுமே நம் வாழ்க்கையிலே நிரப்பட்டும் இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

காலை வணக்கம். 7:07 ஆன் த கிளாக். மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஒரு கிளவுடி மார்னிங் இல்லை, எப்படி இதை வந்து பாக்குறதுன்னே புரியல. அதாவது நம்ம வண்டிக்குள்ள இருந்தோ இல்லை வீட்டுக்குள்ள இருந்தோ ஜன்னல் வழியை அட்டி பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கிளவுடியாவும் ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கு இல்ல, ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும். இந்த ஒரு க்ளூமியான ஒரு வெதர் வந்து ஒரு 80% ஹாப்பினஸ் அண்ட் ஒரு 20% இனம் புரியாத ஒரு மிக்சட் இமோஷன்ஸை அப்படியே கிளப்பி விடுற மாதிரி ஒரு வெதராக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி காலை பொழுது விடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலி இட்ஸ் தேர்ஸ்டே டுடே. இன்னும் ஒரு நாள் தாக்கு பிடித்தால் போதும், இந்த வாரத்திற்கு பை சொல்லிவிட்டு வீக்கெண்டு வந்துவிடும், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, August 6 ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு? நேற்றுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பட்ஜெட் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது பார்த்தீங்களா? வாட் ஆல் ஹஸ்பண்ட் ஹேப்பனிங். நிறைய மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. நிறைய மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஹோப்போட பட்ஜெட் அலோகேஷன்லாம் நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம், சரியா? ஸோ மழை வரத்துக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது, பட் அஃப்கோர்ஸ் சிட்டியில் வந்து வருமானு தெரியல. ஆனால் ஓவராலாக யூஏயில் கடந்த ஒரு 2 வாரங்களாகவே நல்ல மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல, தட்ஸ் குட். கோடை காலத்தில் வந்து ஒரு ஆஸ்வாசமாக மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது நமக்கு. எனிவே, நம்ம சிட்டிக்குள்ளே வந்து மழையெல்லாம் இருக்காது, அதனால நம்ம ஜாலியாக வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் இப்பிலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன். அண்ட் இன்னைக்கு 9 AM to 10 AM வரைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ண போறாங்க. ஊர்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கணுங்கிற ஒரு தாட் இருக்குன்னா நிச்சயமா நீங்க அந்த 1 AM கேட்டே ஆகணும். ஓகே, இவங்க வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வந்து பேச போறாங்க, அதனால என்ன எதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான பிளான். அண்ட் உங்களுக்காக இப்ப பேக் டு பேக் 2 பாட்டில் அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து கேளாமல் கையிலே, அண்ட் தென் NGK படத்திலிருந்து அன்பே பேரன்பே பாட்டெல்லாம் ப்ளே பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில இருந்து ஆர் எந்த ஊர்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அட் த மோமெண்ட் அப்படிங்கறத. RJ கீர்த்தனா, KIRTHANA. ஓகே, KIRTHANA என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு மெசேஜா பார்த்து படிக்கிறேன். குட் மார்னிங். Back to back. 2 பாட்டு.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment, Associate Partner SimpliSouth.tv.
5: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க.

0: அப்புறம் என்ன சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: பள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம துபாயில் இந்த ஸ்மார்ட் ரெண்டல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ரெண்டல் இண்டெக்ஸின் படி நம்ம ஒரு பர்டிகுலர் பில்டிங்க்கு போகிறோம்னா அந்த பில்டிங்கோடைய யூனோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அது எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பல ஃபேக்டர்ஸை வச்சு இந்தந்த ஏரியாஸில் இருக்கிற இந்தந்த பில்டிங்ஸ்க்கு மேக்ஸிமம் இவ்வளோ ரெண்ட் தான் வந்து எடுத்துக்க முடியும், ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்த ஒரு கைடு தான் அது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோன்னா துபாயில் இந்த ஷேர்ட் ஹவுசிங் லா இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்று ரீசெண்டாக வந்திருந்தாங்க. சோ ஷேர்ட் ஹவுசிங் யூனிட்ஸ்க்கும் ரெண்டல் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்த போறதா ஒரு செய்தி ஒன்னு வெளியாகி இருக்கு. எஸ், சோ துபாய் டு இன்ட்ரோ듀ஸ் ரெண்டல் இண்டெக்ஸ் ஃபார் ஷேர்ட் ஹவுசிங் யூனிட்ஸ் அண்டர் திஸ் நியூ லா அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்திருக்கிறத நீங்களும் பார்த்திருந்திருக்கலாம். சோ இது வந்து எதற்காக அப்படின்னா, அகைன் இந்த இந்த இண்டெக்ஸ்ல வந்து லைக் ப்ராப்பரா எந்தெந்த ஏரியாஸ்ல என்னென்ன மாதிரியான ரெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ஷேர்ட் யூனிட்ஸ்க்கு எஸ்பெஷலி எவ்வளவு ரெண்ட் கொடுக்கலாங்கிறதெல்லாம் வந்து சொல்ற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் ஷேர்ட் ஹவுசிங் லா துபாய் லா நம்பர் 4 ஆஃப் 2026 பேஸ் பண்ணி அதையொட்டி தான் இது வரப்போகுது. ஸோ இந்த லா வந்து மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இந்த லாவும் அமலுக்கு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெண்டல் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் பின் லைக் வெல் அப்ரிஷியேட்டட் பை ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட உங்களோட பில்டிங்க்கு வந்து இவ்வளோ ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த லேண்ட்லோடோ இல்லை வந்து நம்ம யார் கூட டீல் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்கர்ஸோ, ஸோ அவங்க அப்படி சொல்லும்பொழுது நம்ம தாராளமாக இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு சொல்லலாம், கிடையாது இங்கே வந்து இவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் உங்களால் ஏற்ற முடியும் ஆர் இதற்கு மேலே வந்து ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பேச முடியும். ஸோ இனிமேல் வந்து ஷேர்ட் யூனிட்ஸ்க்கும் இது வரப்போகுதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க டிஎல்டி.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் Back to Home Express Services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு.
3: என்னது?
2: 90's not out.
0: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: Sonda சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோடு இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம ஆகஸ்ட் 6 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: தமிழ் 89.4. We'll be back.
3: வாங்குங்க. There's no home like that.
2: For registrations call 056-357-9474.
4: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, or sometimes நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன gift. காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
5: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
4: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation. Matrum diamond purchase la exchanged gold koodave gramukku 15 dirhams varaikum extra vum kadaikum.
5: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga.
6: Unga pregnancy journey smooth and comfortable experience panna ayurveda urudunaiyaga irukum. Ungalkum unga newborn baby ku pregnancy la irundhu postnatal care varaikum anboda gavanika Dr. Geetha சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.
1: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 7:44 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பட்ஜெட் 2026 முக்கிய அறிவிப்புகள் இன் ஒன் கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா இம்முறை நடந்திருக்கிறது தான். அதில் வந்து முக்கியமாக கொஞ்சம் ஹைலைட்ஸாக பார்க்கப்படுறது என்னென்னா, ஏஐ ரோபோட்டிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பாடத்திட்டத்தில் அறிமுகம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தூய்மையான மற்றும் நவீன பள்ளி வளாகங்களும் வந்து அமைக்கப்படுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கான அறிவிப்புகள்னு பார்க்கும்பொழுது, இலவச லேப்டாப் திட்டத்துக்கு வந்து 2,000 கோடி ரூபாய், மாணவர்களுக்கான சைக்கிள்கள் வழங்கக்கூடிய திட்டம், அதுக்கப்புறம் ஹெல்மெட் மற்றும் பாட்டில் ஹோல்டரோடு மாதிரியான சைக்கிள்ஸ் வந்து கொடுக்க போறோங்கிற மாதிரி அதையும் அறிவிச்சிருக்காங்க. திருமண உதவி திட்டம்னு பார்க்கும்பொழுது, மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம், பட்டுப்புடவை இதெல்லாம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கக்கூடிய அந்த ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்காங்க. சாலை மேம்பாட்டிற்காக 21,524 கோடி ரூபாய், சேஃப் ரோட் மிஷன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம சாலைன்ட்டு ஒரு ஆப்பும் அறிமுகப்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஹஜ் மானியமும் உயர்த்தப்பட்டிருக்கு. முதல் முறை ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 35,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார இலக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $1.5 trillion எக்கானமி, அண்ட் தென் ஏஐ அடிப்பிலான ஏஐ அடிப்படையிலான அரசு நிர்வாகம், அதுக்கப்புறம் புதிய சென்னை மாஸ்டர் பிளான் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல இதெல்லாம் தான் ஹைலைட்ஸ் ஆக பார்க்கப்படுது. எனவே லெட்ஸ் see, ஊருக்கு போகும்பொழுது என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, ஆர் என்னெல்லாம் மாற்றங்கள் நடத்த போறாங்க, அதற்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்மளே கண்கூடா பார்ப்போம். அடுத்ததாக நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். 800-8940 நீங்க கால் பண்ணி என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணுங்கிறத கேட்கறதுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க. பட் அந்த கேப்ல குவிக்கா டிராபிக் மட்டும் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கால்ஸ் நான் பிக் பண்ணுவேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் ஷார்ஜாவில் ஒரு கிராஷு. அண்ட் தென் மலியா ஸ்ட்ரீட்டில், பேரூட் ஸ்ட்ரீட், இந்த பக்கம் துபாய் சைடு நம்ம பார்க்கும்போது, அண்ட் தென் 311, அப்புறம் ரிங் ரோடு, எல்லா ரோட்ஸ்லையுமே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த நேரத்துக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்ப்போமோ அவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் 611 கவுனேஜுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, அந்த கவுனேஜ் கேமல் ட்ராக் தாண்டினதுக்கப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. இதுதான் இப்பொழுதைக்கு மேப்பில் அலாமிங்காக இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு? Hello, வணக்கம், good morning.
2: Good morning, Srinivasan.
0: Srinivasan, எங்க இருந்து பேசுறீங்க?
2: Going to Dubai from Sharjah.
0: Going to Dubai from Sharjah. எப்படிங்க டிராஃபிக்ல சிக்கி இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க?
2: டிராஃபிக்ல சொல்லுங்க, இப்பலாம் இங்க இண்டஸ்ட்ரி ரோட் டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க.
0: என்ன பாட்டு
2: வேணும்?
0: நிழல் நிஜமாகிறது. ஓகே, உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். வேற ஏதாவது பாட்டு ஆப்ஷன் இருக்கா? இந்த பாட்டு வந்து ரொம்ப பழைய பாட்டு, சோ ஐ ஹோப் யா முன்னாடி குவிக்கா இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க? இளையராஜா, குட் மார்னிங். அதுக்கப்புறம் வேற யாரு? சபீஷ், குட் மார்னிங். லின்சன், குட் மார்னிங். குமார், ஷாஹுல், மைதீன், ராஜா, கிரிஷ், என்ஜி கே சாங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் வேற யாரு? பாலசுப்ரமணியம் வந்து இன்னைக்கு வந்து யா ஆன் டைம் நான் வந்து கேட்டுட்ருக்கேன், ஸோ ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மை ஆஃபீஸ்ன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சுதா ரகு ஃப்ரம் சிங்கப்பூர், குட் மார்னிங். முகேஷ் ஃப்ரம் குட் மார்னிங் ஐ மீன் முகேஷ் ஃப்ரம் அபுதாபி, குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் வீக்கெண்ட், இந்த மாதம் வந்து இட் இஸ் ஸ்பெஷல், ஏன்னா என்னோட பர்த்டே மந்த் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடடே, அட்வான்ஸ்ட் பர்த்டே விஷஸ் டு யூ. ரவிச்சந்திரன், உங்களுக்கு குட் மார்னிங். சங்கர், குணா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிஸ்டர் ராக்கி, சாப்பிட்டீங்களா, எப்பவுமே வந்து எனக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு மெசேஜ் அனுப்பி அவர் கேட்பாரு. ஐயோ பாவம், இல்லைங்க சாப்பிடல, அப்புறமா சாப்பிடுவேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் மெசேஜ். அப்புறம் வேற யார் அனுப்பியிருக்காங்க, வீரமணி முருகன், குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாவ் அ குட் டேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டனி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து இன்ஸ்டண்டாக என்னோட எனர்ஜி லெவல்ஸை பூஸ்ட் பண்ணிடுச்சு, தேங்க்ஸ் ஃபார் தேட் அப்படின்னு மஸ்கட்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஜெயம் திலீப், ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பானு ஃப்ரம் சென்னை, இட்ஸ் ரெய்னிங் ஹியர், ராத்திரியும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்படியா பானு, இங்கே மழை ஒரு சொட்டு வந்தாலும் நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம், ஆனால் இங்கே வர மாதிரி தெரியல. அப்புறம் வந்து சுப்பிரமணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நான் ஃபுஜேராவிலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், டிரைவர் உங்களது நிகழ்ச்சி நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக உள்ளது அப்படின்ட்டு அழகாக எனக்கு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ் மணிகண்டன், குட் மார்னிங் டு யூ டூ. எனிவே, குவிக்காக பிரேக், அப்புறமா நம்ம ஸ்ரீனிவாசன் கேட்ட பாட்டும் ப்ளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: Alan Sari Exchange Varia Transact Panni Unga Panatha Double Panunga. In the summer la Alan Sari Exchange Varia Ninga Pandra Oraru Transaction Moolama Unga Panatha Double Panni Up to 600,000 Dirhams in Cash And a Brand New Jet or T1 Carbon Panunga. Valid Until 13th August. TNCs Apply. Download the Alan Sari Exchange App Now.
5: Sollunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
11: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer La Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
9: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
1: You are with Kirtana on Mercil Morning.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alakasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். துபாயில் பகிரும் குடியிருப்பு அலகுகளுக்கான வாடகை குறியீடு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. துபாயில் பகிர்வு குடியிருப்புகளுக்கு புதிய சட்டத்தை துபாய் ஆட்சியாளர் மெய்தகு ஷேக் மொஹமட் பின் ராஷித் அல் மக்தூம் நேற்று வெளியிட்டார். இச்சட்டத்தின் மூலம் பகிரப்பட்ட குடியிருப்புகளுக்கான அனுமதி வாடகை பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த புதிய சட்டம் ஆகஸ்ட் மாத இறுதியில் அமலுக்கு வரும். இந்த சட்டத்தின் கீழ் பகிரப்பட்ட குடியிருப்பு வகைகளுக்கான புதிய வாடகை குறியீட்டை துபாய் காணித்துறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் அவ்வப்போது அதில் மாற்றங்களையும் மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறை வழிகாட்டல் குறிப்பின்படி இந்த வாடகை குறியீடு ஒவ்வொரு பகிரப்பட்ட குடியிருப்பு அலகின் தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் வழங்கப்படும் சேவை வசதிகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும். எனினும் இந்த குறியீடு எப்போது அறிமுகப்படுத்தப்படும், வாடகை எவ்வாறு கணக்கிடப்படும் அல்லது வாடகை விகிதங்கள் முழு குடியிருப்பு அலகு, தனி அறை, தனிப்படுக்கை இடம் அல்லது ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் ஒதுக்கப்படும் பெறப்பளவு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுமா என்பது குறித்து அந்த வழிகாட்டலில் எந்த விவரமும் குறிப்பிடப்படவில்லை.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் மிகச்சிறந்த முறையில் முன்னேறி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளின் குறிப்பிட்ட விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஈரான் போர் 6வது மாதத்தில் நுழைந்துள்ளதுடன் இருதரப்பினரும் இதுவரை மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை எட்ட தவறியிருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் குறித்து டிரம்ப் தொடர்ந்தும் நேர்மறையான கருத்துக்களையே வெளிப்படுத்தி வருகின்றார். இந்நிலையில் ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கான பாதை குறித்து ஓமானுடன் ஓர் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாஹி கூறினார். எனினும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இன்று 2026-27 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நேற்று 2026-27 ஆண்டுக்கான பொது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தாவிக்கா அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் ஆர் வினோத் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார். நேற்று பட்ஜெட்டில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் 3 நாட்கள் பொது நிதிநிலை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெறுகின்றது. வரும் 12ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்துக்கு பதில் அளித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் பேச
2: உள்ளனர்.
3: தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதற்காக 3 நாள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை கூட்டுவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகின்றது. நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் இருந்தாலும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட திருத்த மசோதாக்களை நிறைவேற்றும் போது இந்திய அரசியலமைப்பின் 369வது பிரிவின் கீழ் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியம். இந்நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஆகஸ்ட் 16, 17 மற்றும் 18 தேதிகளில் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
2: இலங்கை செய்திகள்.
3: அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை சென்றிருந்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாடு திரும்பினார். அவரது இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர், சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். வெளிவிவகார செயலாளரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளின் முழுமையான பரிமாணங்களையும் மீளாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியதுடன் தன்முகப்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை பங்காளித்துவத்தின் வலிமையையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. தித்வா புயலின் பின்னர் இந்தியாவினால் வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான புனரமைப்பு பொதியின் ஒரு பகுதியாக 350 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்திய ரூபாய் கடன் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. அத்துடன் இருதரப்பு பாதுகாப்பு, அரசியல் நகர்வுகள், சிறுபான்மையினரின் நலன் திட்டங்கள், மீனவ பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: போட்டித் தொடர்களில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்கும் சர்ச்சைக்குரிய திட்டங்கள் தொடர்பாக தாம் செய்த தவறுகளுக்காக ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ மன்னிப்பு கோரினார். இருப்பினும் மொரோக்கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றதால் அவர் தொடர்ந்து ஃபிஃபா தலைவர் பதவியில் நீடிக்கின்றார். அதிகரித்து வந்த விமர்சனங்களைத் தொடர்ந்து நேற்று மொரோக்கோவில் ஃபிஃபா ஆப்பிரிக்க அலுவலகத்தில் நிர்வாக சபை உறுப்பினர்களை இன்ஃபான்டினோ அவசர கூட்டத்திற்கு அழைத்திருந்தார். கூட்டம் முடிந்து 4 மணி நேரத்துக்கு பிறகு உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அறிக்கையை வெளியிட்டது. இன்ஃபான்டினோ மீது தங்களுக்கு இருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனம் வார இறுதியில் தெரிவித்திருந்தது. மேலும் ஜியானி இன்ஃபான்டினோவின் வர்த்தக முன்மொழிவை மிகவும் தரமற்ற, வெளிப்படைத்தன்மையற்ற ஒப்பந்தம் என்று கடுமையாக விமர்சித்திருந்தது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரை பொதுவாக வானிலை தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகி கனத்த மழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளக பகுதிகளில் இன்று வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். இன்றும் நாளையும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை சில உள்ளக பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸ், மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். கரையோர பகுதிகளில் 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை நேர விரிவான செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைகின்றது. செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஜெனிலியா, ஐயோ என்னமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இல்ல சோ இந்த படத்துக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பொண்ணுங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டைப் ஒன்று உருவாச்சு இல்லையா. சாதாரணமா வந்து யூஸ்வலி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் விமன் அவங்களுடைய கேரக்டர் வச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெனிலியா மாதிரி பொண்ணுப்பா, ஐயோ ஜெனிலியா மாதிரி இந்த என் பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஜெனிலியாவை ஒரு டைப்பா வந்து இந்த மாதிரியான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெனிலியா டைப் அப்படின்னு ஒரு கேட்டகரியே ஒன்று உருவாச்சு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம். ஆனா ஜெனிலியா வந்து அவங்க படத்துலதான் வந்து இப்படி இருக்காங்களே தவிர நெஜத்துல வந்து அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து தென்படுவாங்க. பிகாஸ் இந்த படத்துல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படம் இல்ல ஜெனிலியா நடிச்ச எல்லா படங்கள்லயுமே அவங்களுக்கு டப்பன ஆர்டிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் டோன்ல இருந்து இப்ப ஜெனிலியானா இப்படிதான் இருப்பாங்க. ஹை பிச்ல வந்து பேசுவாங்க, குதிச்சு குதிச்சு நடந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்கன்னு. பட் ஒரிஜினலி அவங்களோட வாய்ஸ் வந்து பயங்கர ஒரு ரஃபான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கும். ரஃப்ங்கிறத விட ஒரு மாதிரி ஹெவியான ஒரு வாய்ஸா இருக்கும். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா காமன் கம்போஸ்டா பேசுற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆன் ஸ்கிரீன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்ல. எனவே சந்தோஷ் சுப்பிரமணியம்ல இருந்து அந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:17 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல வந்து ஓ பெண்ணே அண்ட் ஓ மன பெண்ணே ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். விடிவில இருந்தும் வணக்கம் சென்னை படத்துல இருந்தும். பட் பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app. Download pannunga. Tamil FM promo code pottu register panni 0502528940 ku screenshot eduthu WhatsApp panni gold coins win pannunga.
0: 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 514 திரும். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 476 திரும்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate.
3: Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
1: Update
3: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எத்தியாத் ரயில் வேக வேக வேகமா வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. எத்தியாத் ரயிலோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துபாய் ஸ்டேஷன்ஸ் ஓபன் பண்றது தான். இந்த நேரத்துல வந்து துபாயினுடைய ஸ்டேஷனுக்கான ஒபிஷியல் நேம் அறிவிச்சாச்சு. துபாயில இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஸ்டேஷனுக்கான பெயரை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா எத்தியாத் ரயில் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த சைனேஜ் இன்ஸ்டலேஷன்லாம் வந்து கண்கூட நம்மளால பார்க்க முடியும். அதன்படி பார்த்தோம்னா ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன் வந்து இட்ல ஓபன் ஆன் September 30th. அண்ட் இந்த ஒரு பாசஞ்சர் ஸ்டேஷனுக்கு வந்து அல் யாலிஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க பெயரா. துபாய் அல் யாலிஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறது தான் அந்த சைனேஜ்ல வந்து சொல்லுது. சோ ஸ்டேஷன் சைட்ல வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. சோ September 30th அலாங் சைட் அல் தேத் ஸ்டேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் ஓபன் பண்ணப்படும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு செகண்ட் மேஜர் ஃபேஸ் ஆஃப் யுஏனுடைய நேஷனல் பாசஞ்சர் ரயில் நெட்ஒர்க் சர்வீஸ் ஆன இத்திஹாத் ரயிலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ரஸ் ஆக இருக்கும். அண்ட் இன்னும் இப்போ ரீசெண்டா இன்னொரு ஸ்டாட்ஸ் கூட வெளியிட்டு இருந்தாங்க. எத்தியாத் ரயிலுக்கான வரவேற்பு வந்து பெரும் அளவு இருக்கு. மக்கள் வந்து தே ஆர் சோ எக்ஸைட்டட். வீக்கெண்ட்ல வந்து சும்மா எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது கூட கார்ல யூஸ்வலி ஃபுஜேராக்கு டிரைவ் பண்ணிட்டு போறதெல்லாம் நம்ம உண்டு. சம்மர் விண்டர்னு எதுவும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டுலாம் போவோம். பட் இப்போ என்னன்னா எத்தியாத் ரயில் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமாவே எத்தியாத் ரயிலுடைய பயன்பாடு பெரும் அளவு அதிகரிச்சிருக்கு. அண்ட் ஆரம்பிச்சு இவ்வளோ ஹார்ட்லி ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா மோர் தென் 70,000 டிக்கெட்ஸ் வந்து விற்பனை ஆகி இருக்கு அபுதாபி ஃபுஜேரா ரூட்ல அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நம்பரையும் வெளியிட்டு இருக்காங்க.
1: Update
3: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
3: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
2: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
4: நான்காம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டீட்.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சில் 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச்டு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 திரஹம்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: என்ன
0: சொல்ற மாதிரி, எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையப்படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
1: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer. La Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction.

0: வேளாண் பட்ஜெட் 2026 தாக்கல் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கிறது. சுட சுட செய்தியாக நம்மளால பார்க்க முடியுது. தாவேக அரசனுடைய முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர் வினோத். ஒரு திட்டமா வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஸ்கிரீன்ல எனக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தா 7.61 கோடியில வந்து சிறுதானியங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்களுடைய பயிரிடுக்காக ஒதுக்கீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வேற என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தா விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்காங்க. சாமை திணை வரகு, குதிரைவாளி, பனிவரகு இந்த மாதிரியான பயிர்கள்லாம் வந்து அதிக அளவில் விளைவிக்கப்படும். சிறுதானிய இயக்கத்துக்காக வந்து 63.81 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நிதி திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. AI அடிப்படையிலான உழவர் செயலி ஒன்று பண்ண போறாங்களாமா, அதுக்கு வந்து ஒரு சில கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மண்வளம் பாதுகாப்பு, நெல் விதை உற்பத்தி விநியோக மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான திட்டங்களுக்காக இவ்வளவு நாங்கள் ஒதுக்குறோம்ங்கிற மாதிரி அதற்கு 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இப்போ வந்து அமைச்சர் வினோத் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ AI அடிப்படையிலான உழவர் செயலி அதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான திட்டங்கள்லாம் வந்து அப்படியே அறிவிச்சிட்ருக்காங்க, அது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இப்போது ஹைலைட்டாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாத்துலேயும், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கிறது. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 2026-27 தாவேக்கா அரசனுடைய முதல் வேளாண் பட்ஜெட் இது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பப்போ அப்டேட்ஸ் வர வர உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து சர்வம் படத்திலிருந்து காற்றுக்குள்ளே அப்படிங்கிற இந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல உதிரம்ல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக, சாய் அபியங்கரோடைய ஒரு பாட்டு. ரெண்டு பாட்டும் கமிங் அவே ஆன் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
4: இன்னையிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
0: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும் தான்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
7: எனி க்ளூ?
6: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
7: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
6: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
2: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3வது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3வது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
8: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
9: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
10: JM பிராண்ட் ஏசிடா,
11: JM பிராண்ட் ஏசிடா.
12: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
13: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
4: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
5: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like that.
2: For registrations call 056-357-9474.
7: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
8: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
7: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top of diamond value la 20% flat off plus old gold exchange la 100% valuation matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kedaikum.
8: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street Abu Dhabi la flagship store open panirukanga.
1: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyaattu thagavalgal, vanigai seidhigal, வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 55 ஆகுது மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரே திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. தட் இஸ் நாளைக்கு GDN. நம்ம GD நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. நம்ம மேரி அவர் தான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு அண்ட் டைட்டில் ரோலும் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவருடைய இன்டர்வியூ வந்து ரீசெண்டாக ஒன்று வெளியாச்சு, பாத்தீங்களா நீங்க? ஐயோ, ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நிறைய விஷயங்கள் வந்து மேரி அவர்கள் ரொம்ப அழகாக ஓப்பனாக கேனடா பேசினது பார்த்தப்போ இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கான பாஸஸ்லாம் வின் பண்ணணும் அப்படின்னா 89.4 தமிழ் FM ஷோஸ் எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு கப்பல் பாஸஸ் கொடுக்குறோம். அதை தவிர்த்து நம்ம சோஷியல் மீடியாலையும் உங்களுக்காக கான்டெஸ்ட் எல்லாம் நடைபெறும், அதிலையும் கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கான கப்பல் பாஸஸ் எல்லாம் நீங்கள் வின் பண்ணலாம். சரியா, இந்த திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் TV.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் உரையாற்றி வருகின்றார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அத்தற்சாது எழுவார் எல்லாம் பொறுத்து என்ற திருக்குறளுடன் அவர் உரையை தொடங்கினார். முதல்வர் விஜய் விச சின்னம் மற்றும் தாவிக ஆட்சி தொடர்பில் புகழாரம் செலுத்திய நிலையில் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உள்ள விடயங்களை மாத்திரம் படிக்குமாறு சபாநகர் சிஜிடி பிரபாகர் அமைச்சருக்கு உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்துக்காக 7,432 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் வினோத் அறிவித்தார். 122.51 கோடி ரூபாயில் மண்வள பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும். 4 கோடி ரூபாயில் 1,00,000 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிறைவை தாரக மந்திரம் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்துக்கு 203.46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை எல்நினோ காரணமாக 12 மாவட்டங்களில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் வெள்ள அபாயத்தை நிரந்தரமாக குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் ஒரு முன்மாதிரியாக அமையும் முழுமையான பேரிடர் மேலாண்மை திட்டம் உருவாக்கப்படும் என்று மாநில முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார். கேரளத்தில் வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை திட்டங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் தொடர்பாக அரசு கவனம் செலுத்தி வருகின்றது என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் வெள்ள பாதிப்புகளை நீண்டகால அடிப்படையில் குறைப்பதற்கும் அறிவியல் சார்ந்த அணுகுமுறைகள், சிறந்த திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மூலம் பேரிடர் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கொண்டதாக இருக்கும் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவதற்கான தமது வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பெருந்தோட்டத்துறைக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் உரையாற்றிய மிஸ்ரி, இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழான பணிகளை குறிப்பாக 2017 இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்துக்காக வாக்குறுதி அளிக்கப்பட்ட 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை மேலும் துரிதப்படுத்துமாறு இலங்கை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக நிலவி வரும் மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆபத்தான நடத்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்று ஜெட்ஸ்கி ஓட்டுநர்களுக்கு துபாய் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலில் நடைபெறும் பல விபத்துக்கள் தவிர்க்கக்கூடிய தவறுகளாலேயே ஏற்படுகின்றன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக ஜெட்ஸ்கி ஓட்டுவது, உயிர்காக்கும் ஜாக்கெட்டை அணியாமல் இருப்பது, நீச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஜெட்ஸ்கியை இயக்குவது மற்றும் போதிய அனுபவமின்றி இயக்குவது ஆகியவை அதிகாரிகள் அடிக்கடி கண்டறியும் முக்கிய விதிமீறல்களாக உள்ளன என்று துபாய் போலீசின் இடைக்கால இயக்குநர் அகமது அப்துல்லா சாலிம் அல் அதீதி தெரிவித்தார். அமெரிக்க நீதித்துறை மற்றும் அதன் தலைவரான இடைக்கால அட்டர்னி ஜெனரல் டாட் பிளான்ஷே ஆகியோருக்கு எதிராக நியூ மெக்சிகோ மாநிலம் வழக்கு தொடர்ந்துள்ளது. தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான விசாரணையில் நாட்டின் முக்கிய சட்ட அமலாக்க அமைப்பு தகவல்களை வழங்காமல் தடுத்து நிறுத்துகின்றது என்று நியூ மெக்சிகோ குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நியூ மெக்சிகோவின் அட்டர்னி ஜெனரல் ரால் டொரேஸ் அமெரிக்க நீதித்துறை முழுமையாக வெளிப்படுத்தப்படாத ஆவணங்கள் மற்றும் தகவல்களை சட்டவிரோதமாக வழங்காமல் வைத்துள்ளதாக மீண்டும் குற்றம் சுமத்தினார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: கோல்ட் ரேட் brought to you by Ain Gold wallet app download பண்ணுங்க Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க
1: 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 513 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 475 திரம்ஸ் 75 ஃபில்ஸ்
2: இன்று தங்கத்தின் விலை
0: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold wallet
1: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம ஷோல என்னலாம் பிளான் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத சொல்லும்பொழுது மறக்காம 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தவறாம கேளுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு லைஃப்ல மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வச்சுப்போம் அதுல நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் இன் டைம் ஒரு லைஃப்ல ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நமக்குன்னு நம்ம சொந்த ஊர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை கனவு நமக்கு இருக்கும் ஆஸ் என்ஆர்ஐஸ் எஸ்பெஷலி அந்த ஆசையும் கனவு இன்னும் பல மடங்கு நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா சோ அப்படி அந்த ஆசையோட கனவோட நீங்க இருக்கீங்கன்னா மறக்காம கேளுங்க நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம கூட டாக் டெவலப்பர்ஸினுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டிவிஷன் மிஸ் ஜெயந்தி சதீஷ் ஜாயின் பண்ணிருக்காங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க
4: வணக்கம் கீர்த்தனா டாக் சார்பில் துபாய் மக்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்
1: ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மார்னிங் உங்களை வந்து நேர்ல மீட் பண்றது அண்ட் டாக் டெவலப்பர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை நம்ம துபாயில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்ம யுஏல இருக்கக்கூடிய மக்களுக்கு டாக் டெவலப்பர்ஸ் சார்பாக ஒரு என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் ஒண்ணு நடக்க இருக்கு மெயின் வந்து அதுதான் இல்லைங்களா ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து இதுதான் வர August 8 and 9 காலையில 10 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு ஸோ டாக் டெவலப்பர்ஸ் உடைய டீம் நீங்க அங்க மீட் பண்ணலாம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷன்ல உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன எடுத்துக்கலாம்ங்கிறது எல்லாம் வந்து கைட் பண்றதுக்காக அவங்க இருக்காங்க ஸோ மேலும் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுக்கறேன் அதுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் 0563579474 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வர வீக்கெண்ட் நடக்கிற இந்த இவெண்ட் பத்தி எல்லாம் விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் டு பிகின் வித் மேம் நிறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி இல்ல எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் ஒரு டவுட் ஒன்னு மைண்ட்ல இருக்கும் அதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ப்ராப்பர்ட்டியில எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இது சரியான நேரம் தானா ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கும் அஃப்கோர்ஸ் எனி டைம் இஸ் குட் டைம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஆஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அதற்கான பதில் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க
4: ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது 200% ரைட்டான டைம் கோவிடுக்கு அப்புறமாவே இது வந்து ஒரு நல்ல ஏறுமுகமாக தான் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் இதை பார்க்குறோம் லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அதுவும் சென்னையில் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதுவும் டாக் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் மற்ற ப்ராக்சிமிட்டியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் லேண்டை பார்த்து வாங்கி அதை நாங்கள் டெவலப்மெண்ட் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து மக்களோட மக்களுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்லயா இல்ல வில்லாலயா இல்ல பிளாட்ல டெவலப் ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணணுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னையிலேயே இருக்கு ஸோ அதுல நாங்க வில்லாவும் பண்றோம் பிளாட் டெவலப்மெண்ட்டும் பண்றோம் அண்ட் அபார்ட்மெண்ட்டும் நிறைய இருக்கு எல்லாமே டெவலப்டான ஒரு லொகேஷன்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கும் வந்து வருஷத்துக்கு வருஷம் அது வந்து ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மக்களும் அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க
1: ஓகே ஏன்னா காலங்காலமாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் சேவிங்ஸில் வந்து முக்கியமாக ப்ராப்பர்ட்டியும் வரும் இல்லைங்களா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்னு வரும்பொழுது நிச்சயமாக நிலத்தில் இல்லை வீட்டில் போடுற காசு வந்து எப்பவுமே வீணாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லேண்டில் ஒரு லைக் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது பல வருஷம் கழிச்சு அப்ரிஷியேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்போட தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ சென்னை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க சென்னையிலே நிறைய இடங்களில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ சென்னையில் இப்போது அப்ரிசியேஷன்லாம் எப்படி இருக்குது லேண்ட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்குது அண்ட் டாக் டெவலப்பர்ஸ் எஸ்பெஷலி சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் இன் சென்னைன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் என்ன மேம்
4: மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு 5 கிரைட்டீரியாவை கண்டிப்பாக மைண்டில் யோசிக்கணும் ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் வந்து சோஷியல் சோஷியல் எக்கனாமிக் க்ரோத், அண்ட் மூணாவது வந்து கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் எல்லாமே, அண்ட் பில்டரோட கிரெடிட்டபிலிட்டி. அது மாதிரி ஒரு நாலஞ்சு கிரைடீரியாவை அவங்க பார்த்து தே ஹாவ் டு சூஸ் த திங் வாட் தே வாண்டட் டு இன்வெஸ்ட். இப்போ எங்களோடது பார்த்தீங்கன்னா, எங்களோட பிளாட்டட் கம்யூனிட்டி வந்து சுங்குவா சத்திரத்தில் இருக்கு. அது பேங்க் ஆன் தி பெங்களூர் ஹைவே ரோடு, இன்னைக்கு நியர் டு த காஞ்சிபுரம், அண்ட் இந்த சைடு வந்தால் பூந்தமல்லி. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது 3-4 times வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது நாங்கள் ஜப்பானீஸ் தீமில் கொண்டு வருவோங்க. அதுக்கப்புறம் ரெடில்ஸ் பக்கத்தில் வந்து மெயின் ரோட்லேயே அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி. ரெடில்ஸ் சுற்றி வந்து இப்போ நார்த் சைட் ஆஃப் சென்னை பார்ட் வந்து பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற பிளாட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து 3,000-3,500 நம்ம போடுறோம். இன்னும் 3-4 years அது கண்டிப்பாக 10,000 மேலே வரும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நிறைய கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ வந்து அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பிளாட்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் சென்னையிலே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது கரெக்டான டைம் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
1: ஓகே, டெஃபினெட்லி. ஏன்னா நிலத்தில் போடக்கூடிய பணம் வந்து எப்பவுமே வீண் போகவே போகாது. ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து வேற எங்க பிளாட் வாங்கலாம், வேற என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்ங்கிறது மட்டும் நீங்க யோசிங்கன்னா போதும். அண்ட் அதற்காக தான் வந்து டாக் டெவலப்பர்ஸ் உடைய டீம் இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் தட் இஸ் August 8th and 9th துபாயில பர்ஜ்மன்ல இருக்கிற சிட்டி சீசன்ஸ் ஹோட்டலுக்கு வர போறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்காக. ஸோ டாக் டெவலப்பர்ஸ் உடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன சிட்டிஸ்ல என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க ஷோ கேஸ் பண்றாங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரீம் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்றதுக்கான ரைட் டைம் இதுதான். ஸோ மறக்காம வர சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற இந்த இவெண்ட்ல கலந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். ஸ்டே டியூன்ட். Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM நடக்கிற ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
4: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: போங்க
2: ஒரு
3: ரிபல் ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இத விட பெருசா action, drama, full on mass.
1: Anirudh Music la DC August 7 mudal releasing in cinemas by the Plot Pictures.

0: மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி நம்ம ஊர்ல வாங்கக்கூடிய கனவு அது வந்து நிஜமாக போகுது. அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் டாக் டெவலப்பர்ஸ் ஒரு இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் பண்றாங்க. ஸோ டாக் டெவலப்பர்ஸ் வந்து தே ஆர் வெரி ரெப்யூட்டட். நம்ம பேக் இன் இந்தியா, பேக் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி அட் திஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஷோல வந்து அவங்க ஷோ கேஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சிவகங்கை, இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் வில்லாஸ் இதெல்லாமே வந்து ஷோ கேஸ் பண்ண போறாங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூட நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதற்கான இவெண்ட் தான் வந்து வர ஆகஸ்ட் 8th and 9th நடக்க இருக்கு, ஃப்ரம் 10 AM டு 7 PM, சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் துபாயில். அண்ட் இந்த இவெண்ட் பற்றியும் அட் த சேம் டைம் டாக் டெவலப்பர்ஸோடைய ப்ராஜெக்ட் பற்றியும் பேசுறதுக்காக நம்ம கூட மிஸ் ஜெயந்தி சதீஷ், சீனியர் விபி சேல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டிவிஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, சென்னையில் வந்து லேண்ட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு அண்ட் எந்தெந்த ஏரியாஸில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது சென்னை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூரில், அதாவது எங்கள் ஊர், ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஸோ எங்கள் ஊரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத நாங்களே கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்லையே, நம்ம ஊருக்கு இவ்வளோ மக்கள் வராங்களே அண்ட் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கேங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ சடன்லி வந்து ஏன் கோயம்புத்தூர் மேலே மக்களுக்கு இவ்வளோ ஒரு ஆசை அண்ட் ஆர்வம் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா வெவ்வேறு ஊர்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ ஏன் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபேவரட் டெஸ்டினேஷனாக இருக்குது அண்ட் க்ரோத் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது மேம் கோயம்புத்தூர்?
1: கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த மெயின் பிளேஸாக இப்போ வந்து கன்சிடர் பண்ணப்படுது. கோயம்புத்தூரோட லைஃப் ஸ்டைல் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், அதுவும் சில் கிளைமேட் எப்பயுமே. அந்த இடத்துல இப்போ நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அதர் கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் திருச்சி, இந்த சைடு எல்லாமே ஹைவேஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப நல்லா, சின்ன ஊரா இருந்தாலுமே ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லா டெவலப்பர்ஸோட ஃபோக்கஸும் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கு, மக்களோட விருப்பமும் கோயம்புத்தூர்ல. மக்கள் வந்து அங்க அட்லீஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தான், இன்வெஸ்ட்மெண்ட்காகவாவது அங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்ரோச் பண்றாங்க. சோ எங்களோட எம்டி மிஸ்டர் சதீஷ்குமார் சந்தானம் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவர் ஒரு இன்ஜினியரிங் பேஸ்ட் எம்டியா இருக்கிறதுனால அந்த இடத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட், ஐ மீன் நல்ல லேண்ட் பார்த்து வாங்கி பண்ணலாம் அப்படின்றத எங்க பிளான் போட்டு, நாங்க ஒரு 3 இயர்ஸ் அங்க வந்து எங்களோட கம்பெனி அங்க இருக்கு. அங்கேயும் வந்து அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் அண்ட் பிளாட்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்டு, இப்ப புது 2 ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப்மெண்ட் ஆகிற ஒரு சிட்டியா வந்து நாங்க கன்சிடர் பண்றோம்.
0: நைஸ். சோ அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மக்கள் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்
1: நினைக்கிறவங்களுக்கும் ஸ்லோவா அந்த கல்ச்சர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, அபார்ட்மெண்ட் கல்ச்சர். சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளை தவிர அங்கேயே தங்களுக்கு ஓன் யூஸ்க்காக கூட வந்து வாங்கி அங்கேயே மூவ் ஆகுற பீப்புளையும் நான் நிறைய பாக்குறேன். என்னோட சொந்த வகையிலயும் அங்க போயிட்டு செட்டில் ஆகுற பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கிறவங்க என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா நல்ல பில்டர், குவாலிட்டி, ட்ரஸ்ட், ஆல்ரெடி அவங்க வந்து எவ்வளவு ஆன் டைம் டெலிவரி பண்ணிருக்காங்களா, ரொம்ப ட்ரஸ்டட் டெவலப்பர்ஸா, அவங்க கொடுக்குற ரேட் வந்து கரெக்டா அந்த லொகேஷனுக்கு சூட் ஆகுதா. சோ இதெல்லாம் பார்த்து கவனத்தோட வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பெனிஃபிட்டா இருக்கும்.
0: ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். சோ இந்த எல்லா பாக்ஸையும் வந்து டிக் பண்றவங்க வந்து டாக் டெவலப்பர்ஸ். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லைக் மிஸ் ஜெயந்தி அவங்க சொன்ன மாதிரிதான் நிறைய இடங்கள்ல வந்து அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எந்த ஏரியாஸ் லைக் இப்போ ஹாட்ஸ்பாட்டா நம்ம டாக் டெவலப்பர்ஸ் உடைய ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தோம்னா எந்த ஏரியாஸ் இன் பர்டிகுலர் கோயம்புத்தூர்ல நம்ம எதிர்பார்க்கலாம்?
1: சரவணம்பட்டி தான் மெயின்.
0: சரவணம்பட்டி, ஓகே.
1: அந்த ஏரியால தான் நாங்க இப்போ மோஸ்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ப்ராப்பர் கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சேல் பண்ணி முடிச்சிடும், இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் 2 ப்ராஜெக்ட் வந்து அந்த சரவணம்பட்டின்ற லொகேஷன் நியர்பை, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு க்ளோஸ் ஆகும் இருக்கும். சோ கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, சிட்டிக்கும் காலேஜஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப கனெக்டிவிட்டி கிளியரா இருக்கிற லொகேஷன்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
0: அமேசிங். ஏன்னா இப்ப சரவணம்பட்டி பார்வையிலலாம் வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறது ஆர் ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பயங்கரமாக டெவலப் ஆன ஒரு ஏரியா அது. அண்ட் இன் ஃபியூச்சரும் பார்த்தோம்னா நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ஏரியா தான், ப்ராமிசிங்கான ஒரு ஏரியா. ஸோ கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா ப்ளீஸ் டு நாட் மிஸ் திஸ் இவெண்ட். ஏன்னா டாக் டெவலப்பர்ஸ் நமக்காக தான் இங்கே வராங்க இந்த இவெண்ட்க்கு. ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸோட இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் நடக்க இருக்கு சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் துபாயில். அண்ட் இந்த இவெண்ட்க்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹேவ் சம் டவுட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம் 0563579474.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
4: இன்னைக்கு என்ன 91 போடு.
5: என்னது
6: 90s not out.
2: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ayurtreat ayurveda, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: மெரிசல் மார்னிங்ல இன்னைக்கு நம்ம கூட டாக் டெவலப்பர்ஸோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டிவிஷன் மிஸ் ஜெயந்தி சதீஷ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டாக் டெவலப்பர்ஸோட இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் ஷோ நடக்க போகுது. வர ஆகஸ்ட் 8th and 9th சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜமன் துபாயில 10 AM to 7 PM நடக்க இருக்கு. அங்க நீங்க போறீங்கன்னா டாக் டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் இன் கோயம்புத்தூர், சென்னை, சிவகங்கை, இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான சான்ஸ் தான் இது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் நம்ம வந்து சென்னை பத்தி பேசிட்டு
1: சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைட்ல வில்லாஸ் வருது, அண்ட் வந்து செம்மஞ்சேரியில் இந்த டிசிஎஸ் பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது, அண்ட் மாடம் பக்கத்தில் வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாத லொக்கேஷன், அண்ட் அங்கே ஓவர் ரெயின்லாம் வந்தால் கூட கெனால்ஸ் மூலமாக வந்து அது வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிற ஃபெசிலிட்டிஸும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஹஸ் டன் டுவர்ட்ஸ் இட். அடுத்த பெல்ட் பார்த்தீங்கன்னா போரூர். போரூர் பெல்ட்டை சுற்றியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. காட்டுப்பாக்கம் அண்ட் கும்னாஞ்சாவடி அண்ட் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு. ஸோ மெயின் ரோட்லேயே பால்மண்டைசான்ற ப்ராஜெக்ட், எல்லாமே ஹைரைஸ் பில்டிங் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட தீமே நாங்கள் அங்கே வச்சு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே மெட்ரோவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஐடி காரிடார் இருந்தாலும் சரி, இந்த போரூர் பெல்ட்லேயும் ரெண்டுமே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த எல்லா ரெண்டு பெல்ட்லேயுமே, ஓஎம்ஆர் பெல்ட்டில் ஒரு 5 ப்ராஜெக்ட், போரூர் பெல்ட்டில் ஒரு 5 ப்ராஜெக்ட், ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து எல்லா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் க்ரோத், நம்மளோட ஒர்க் கல்ச்சர் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ அது மாதிரியான லொக்கேஷனில் தான் நாங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் டெவலப் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 7th and 8th வந்து சிட்டி சீசன் ஹோட்டல்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸோ சென்னை அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ மேம் சொன்ன மாதிரி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோடைய மிகப்பெரிய ஹைலைட்டே ஜஸ்ட் நடக்கிற தூரம் தான் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து. அதனால ஈஸி மெட்ரோ ஆக்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஸோ நாட் ஜஸ்ட் சென்னை, எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னன்னா சென்னை, கோயம்புத்தூர் எல்லாம் ஓகே, பட் சிவகங்கை எங்கேருந்து வந்தது? ஏன்னா சிவகங்கை வந்து இப்போ சென்னை கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய சிட்டி கிடையாது. பட் ஐம் ஷோர் அங்கே வந்து ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிறத பார்த்துட்டு தான் டாக் டெவலப்பர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் அங்கே கொண்டு வரீங்க. அண்ட் எஸ்பெஷலி பிளாட்ஸ் இப்போ நீங்கள் கொண்டு வரீங்க சிவகங்கையில் இல்லையா? ஸோ வை சிவகங்கை அண்ட் மக்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னா அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ.
1: வை சிவகங்கை இட்ஸ் அ ரைட் குவெஸ்டின். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் யோசிக்கிறது வந்து இது மாதிரியான ஐ மீன் லாங் இருக்கிற லொக்கேஷனில் வந்து இப்போ வாங்கி போட்டால் அடுத்த 5-6 வருஷத்தில் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து தொலைநோக்கு பார்வையோடு அதை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி மண்ணில் போட்டது எல்லாமே பொன்னாதான் விளையும் ஃபியூச்சர்ல. ஸோ சிவகங்கைன்றது வந்து மதுரையிலேருந்து மானாமதுரை போகிற ரோட்ல மெயின் ரோட்லயே இருக்கு. சிவகங்கை சிட்டி நான் போய் டவுன், அது நான் போய் சுத்தி பார்க்கும் போது அது உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சிட்டியில இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் அங்கே இருக்கு. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. எங்களோட சைட்டுக்கு பக்கத்துலேயே பண்ணை குரூப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அங்கே நடத்திட்டு வராங்க. அது ஒரு நல்ல ஒரு டவுனா இருக்கு. இன்னைக்கு வந்து அது நாங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3,200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 5 லட்சம் தான் மினிமம், ஒரு சென்ட்டு 4 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது, மொத்தமே வந்து ஒரு 30-40 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும். இன்னைக்கு வாங்குற அந்த சிவகங்கை அந்த மெயின் ரோட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில இன்னைக்கு என்ன ரேட் போடுறாங்களோ அதை விட டபுள் த டைம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் எப்பயுமே வந்து இது மாதிரியான சிட்டில எல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி இப்ப பிளாட்டை போட்டோம்னா நாளைக்கு கண்டிப்பா எங்களோட பேரும் வந்து நிலைச்சு நிக்கும், நாளைக்கு அங்க வீடு கட்டி வாழற மக்களும் வந்து ஹாப்பியா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துலதான் எங்களுக்கும் இது வந்து எங்க கம்பெனியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல கூட நாங்க இதை கிரியேட் பண்ணி இந்த பிளாட்டட் டெவலப்மெண்ட் இது இட்ஸ் எ கம்யூனிட்டி லிவிங்
0: ஓகே
1: அதுக்காக நாங்க டெவலப் பண்ணி.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சோ சிவகங்கை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டவுனாக எனக்கு தோணுச்சு, ஏன்னா வேற யாரும் வந்து சிவகங்கையில வந்து இந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி பார்த்ததுல. அதனால புதுசா அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு அங்கே செட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இல்லை, நம்ம பாட்டுக்கு பணத்தை போட்டோமா க்ரோ ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவகங்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இன்னும் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காக தான் வந்து டாக் டெவலப்பர்ஸோட இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் நடக்குது வர 8th and 9th சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் துபாயில் மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும். அண்ட் இந்த இவெண்ட் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கால்
2: 0567-9474. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
4: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
5: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like that.
7: For registrations, call 056-357-9474.
2: You are with Kirtana on Mirasol Morning.

0: மெரிசல் மார்னிங்ல இன்னைக்கு என் கூட டாக் டெவலப்பர்ஸ் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் என்ஆர்ஐ டிவிஷன் மிஸ் ஜெயந்தி சதீஷ் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டாக் டெவலப்பர்ஸ் வந்து எவ்வளவு ரெப்யூட்டடான கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அண்ட் என்னென்ன சிட்டிஸ்ல என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் இப்போ வர சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் வேற இங்க பண்ண போறாங்க நம்ம துபாயில சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன்ல. சோ அதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். அண்ட் மேம், பிஃபோர் வி ராப், இப்போ வர சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற இந்த இவெண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க வரக்கூடிய நம்ம என்ஆர்ஐஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: டாக் டெவலப்பர்ஸ்ன்னு சொன்னாலே வந்து மூணு விஷயம் தான், ட்ரஸ்ட், குவாலிட்டி அண்ட் ஆன் டைம் டெலிவரி.
0: ஓகே,
1: இந்த மூணு விஷயம் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் பில்டர்ஸே பண்ணாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் பாக்ஸ் ப்ரைஸ் வச்சு தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் என்ஆர்ஐக்காக முதல் முறையாக இந்த ஈவெண்ட் நடத்துறதுனால ஒரு புது நியூ ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அது அவங்க நேரில் வந்து எங்கள் கூட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட நானும் இருப்பேன், எங்க கூடயும் டிஸ்கஸ் பண்ணால் அது என்ன என்ன ரிவீல் பண்ணி அவங்களுக்கான பெஸ்ட் திங்க எங்களால பண்ணி கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அண்ட் இன்னொன்னு, ஐ ஜஸ்ட் கே நாட் மிஸ் திஸ் ஒன், என்னன்னா டாக் டெவலப்பர்ஸ் பத்தி நாங்க எங்க பார்த்தாலும் எஸ்பெஷலி நம்மளுடைய ரேடியோலே வந்து கமர்ஷியல் எல்லாம் கேட்கும்போது நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய குரல்ல வந்து டாக் டெவலப்பர்ஸ் பத்தி பேசுறது நாங்க கேட்டிருக்கோம். பிகாஸ் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கும்போது அவ்வளவு ஈஸியா எந்த பிராண்ட்ஸும் வந்து அவர் என்டோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஹவு டிட் யூ பிரிங் ஹிம் ஆன் போர்ட், பிளஸ் உங்களுடைய எம்டி பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஏஆர் ரஹ்மான் சார் பேரை கேட்டாலே வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கிற ஒரு தருணம். அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. எங்க எம்டி போய் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணாரு. எங்க எம்டியை வந்து அவருக்கு ரொம்ப அவரோட பண்பும் அவரோட கொள்கையும் ரொம்ப பிடிச்சு போனதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் பில்டர்ஸ்க்காக வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் சும்மாலாம் ஒத்துக்கல, எங்களோட குவாலிட்டி எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி அவங்களோட டீம் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. நாங்க நிஜமாவே ட்ரஸ்ட் வர்த்தியா, எங்களோட ரிவ்யூஸையும் எங்களோட குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நிஜமாவே நாங்க ஆன் டைம் டெலிவரி கொடுக்குறோமான்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாவே நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு அம்பாசிடரா இருக்கிறது. அண்ட் எங்க எம்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷர் வந்து லைக் மயிலாடுதுறையில பிறந்து ஒரு இன்ஜினியரிங் பேஸ்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் ஒரு சாத கனவுல வந்து சென்னைக்கு வந்தாரு. ஆனா அவரே நினைக்க முடியாத அளவுக்கு வந்து இவ்வளவு பெரிய நிறுவனத்தை அவர் கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து அவரோட விஷன் தான். அவர் வந்து ரொம்ப ஜென்யூனா அவரோட விஷன் எப்ப பாரு அவர் வந்து ஆபீஸ் பிசினஸ் இதை பத்தி மட்டுமே தான் நிறைய நேரம் யோசிச்சு டெவலப் பண்ண ஒரு பெரிய கம்பெனி தான் டாக் டெவலப்பர்ஸ். லாஸ்ட் ஒரு 15 வருஷமா நாங்க சென்னையில இருக்கோம். அண்ட் ஒரு 150 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கோம். 6,000 ஹாப்பி ஃபேமிலிஸ் எங்க கூட டிராவல் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என் எம்டி அவரோட டீம் எல்லாரும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கோம்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமை அடைஞ்சுக்கிறேன்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சோ மச் மிஸ் ஜெயந்தி சதீஷ், இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ஸோ டாக் டெவலப்பர்ஸ் உடைய லெகசி பத்தியும் நீங்க என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் தர போறீங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு மணி நேரம் நீங்க ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஐம் ஷோர் நம்ம யூஏல இருக்கக்கூடிய மக்கள் வர சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற இந்த இவெண்ட்க்கு வந்து மீதி விவரங்கள்லாம் நேரிலே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். அண்ட் வர சாட்டர்டே அண்ட் சண்டே, தட் இஸ் August 8th and 9th, சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் பர்ஜ்மன் துபாயில தான் நடக்க இருக்கு டாக் டெவலப்பர்ஸோட இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ். ஸோ மறக்காம இந்த இவெண்ட்க்கு போய் கலந்துக்கோங்க, உங்களுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிக்கோங்க. அண்ட் இந்த இவெண்ட் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 056-357-9474 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து தமிழ்நாடு வேளாண் அமைச்சர் வினோத் உரையாற்றி வருகின்றார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் இதற்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். வெற்றி இல்லத்தரிசி வீட்டு தோட்டம் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிக்காக அஞ்சலை அம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும். அஞ்சலை அம்மாள் பெயரில் முதல் பரிசு 250,000, இரண்டாவது பரிசு 150,000, மூன்றாவது பரிசு 100,000 வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தார். பனை நடுவோம் பலன் பெறுவோம் என்பதன் அடிப்படையில் பனை பாதுகாப்பு இயக்கம் செயற்படுத்தப்படும் என்றும் இதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தரமான பருத்தி உற்பத்தியை பெருக்கிட ஏதுவாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயற்படுத்தப்படும். இதற்காக 27.21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தார். யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு மீண்டும் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 2,000 ரூபாய்க்கு அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 0.25% முதல் 0.35% வரை கட்டணம் வசூலிப்பது தொடர்பில் மத்திய அரசு பரிசீலித்து வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வின் 44th நாளான நேற்று 8 எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதற்கமைய செம்மணி புதைக்குழியில் 1, 2 மற்றும் 3 கட்டங்களின் கீழ் 491 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 489 எலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெரிய அளவிலான நிதி மோசடி வழக்கில் தொடர்புடையதாக இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் பிறப்பித்திருந்த ஒரு பெண் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார். அவர் அமீரகத்தில் கைது செய்யப்பட்டு இந்திய அதிகாரிகளினால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கை வெளியுறவு அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விஷாகா ரத்தோட் என்ற குறித்த பெண் சிலருடன் இணைந்து சதி செய்து உறுதியான மாதாந்த வருமானம் கிடைக்கும் என்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பல்வேறு முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களை தூண்டியதாக சிபிஐ தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எதிர்வரும் டிசம்பர் மாதம் தாயகம் திரும்புவதாக தெரிவித்துள்ளார். 2024 இடம்பெற்ற மாணவர் வன்முறையை தொடர்ந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். மேலும் தேவை ஏற்படின் தானும் அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்களும் நீதிமன்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் 1வது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 344 ஓட்டங்களை பெற பாகிஸ்தான் 387 ஓட்டங்களை பெற்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது இன்னிங்ஸில் 117 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள பாகிஸ்தானுக்கு 75 ஓட்டங்கள் என்ற மிக இலகுவான வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அணி 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்ததுடன் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. இந்த வெற்றியுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பகுதிகளில் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை சில உள்ளக பகுதிகளில் மழை தொடரும். ஞாயிற்றுக்கிழமையும் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 6 இன்னைக்கு தேர்ஸ்டே, ஒரு பிஸியான ஒரு வீக் டே. எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பயங்கர பிஸியா பரபரப்பான விஷயங்கள் தான் வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய அடுத்த கட்டமாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கும் சரி, யூனோ அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லாம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிற அந்த அப்டேட்ஸும் உங்ககிட்ட ஒன்றுனா நான் சொல்றேன். வேளாண் உதவி திட்டத்துக்கு வந்து 56.7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா இப்போ ஃபிளாஷ் நியூஸ் ஆக வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், நிறைய நிதி ஒதுக்கீடுகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றுனா நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆகஸ்ட் மாதம் நம்ம இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம் இது, இல்லையா? ஏன்னா நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ஒரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆகஸ்ட் 15 அண்ட் இங்கே அமீரகத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா எம்பசி ஆஃப் இந்தியா, கான்சுலேட் எல்லாமே வந்து ரொம்ப கோலாகலமாக இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபிளாக் ஹோஸ்டிங்கோடு ஆரம்பிச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியர்களுக்கெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் 80வது இந்திய சுதந்திர தின விழா வர ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கு. இதில் வந்து பங்கேற்கிறதுக்காக இந்தியர்கள் எல்லாம் வரலாம்ங்கிற மாதிரி ஒரு அழைப்பு ஒன்று விடுத்திருக்காங்க. காலையில 7 மணிக்கு ஷார்ப்பா UAE டைம்ல ஃபிளாக் ஹோஸ்டிங் நடக்கும்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுன கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு

0: நம்ம மியூசிக்
1: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
2: செழித்தையும் தமிழி.

0: நிலையங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காருங்களா?
3: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
4: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
3: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
5: சிறு துளி போடும் கடல் என பேரு.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
6: இன்னையில இருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
7: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
10: எனி க்ளூ?
9: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது? இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
11: எனக்கு சக்கரை வியாதி,
12: சுகரா, இது எத்தனை நாளா?
11: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
12: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
11: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: 10:36 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பொதுவாவே இல்ல, இங்க நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் அப்பப்போ சில ட்ரில்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி ட்ரில்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணும்பொழுது இல்ல, நம்ம கிட்ட ஒரு வார்னிங் ஒன்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ட்ரில் ஒன்னு நடந்திருக்கு, அது நடந்து முடிஞ்சாச்சு. பட் அகைன் இந்த மாதிரி ட்ரில்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கும்பொழுது நம்ம அது பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அத்தாரிட்டிஸ் சொல்லும்பொழுது அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து ஒரு ட்ரில் ஒன்னு நடந்திருக்கு. அபுதாபி போலீஸ் ஒரு ட்ரில் ஒன்னு பண்ணிருக்காங்க. ரெசிடென்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் ட்ரில் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவோம். சோ 9:30 மணியிலிருந்து ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. சோ இப்போ நீங்க வந்து அபுதாபியினுடைய சில பகுதிகளில் யூனோ அதிக அளவில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை போலீஸ் வாகனங்கள்லாம் வந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எடுத்து உடனே அதை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணி இங்கே இது நடக்குது அங்கே இது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸில் இருக்கிறவங்க போலீஸ் ஃபோர்ஸ் இவங்க எல்லாரும் வந்து அப்பப்போ அவங்களுடைய யூனோ ப்ராக்டிஸையும் சரி டெக்னாலஜியும் சரி அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதற்கு வந்து எந்த விதமான இடையூறும் விதிக்காமல் இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. அடுத்தபடியாக வந்து இப்போ சோஷியல் மீடியாங்கிறது இட் இஸ் தேர் நம்ம கைகளில். ஒரு ஒரு கிளிக், ஒரு ஃபோட்டோ, ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டோம்னா போதும், அது வந்து வைரல் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு பவர் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதே வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத ரூமர்ஸ் ஒரு தேவையில்லாத ஃபால்ஸ் செய்திகள்லாம் கூட வந்து இப்போ கடந்த சில நாட்களாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கும், அதை வந்து வேறு மாதிரி திருச்சி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி வந்து பல சைட்ஸில் வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்மளும் அதற்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் பர்சனலி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அபுதாபி சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் வந்து அவங்களுடைய ரெடினஸ்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டிஸை வந்து வே பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர வேண்டாம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
4: For registrations call 056-357-9474. In the summer la unga dream SUV ya veetukku odittu ponga Jetoroda unbeatable offers oda. VAT on us illa 0% interest. Free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agiradunala unga dream SUV ipo innum ungalku pakkathula. Visit Jeto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jeto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 10:49 அதுக்குள்ளயா? ஆமா, ஒரு ஒரு நாளும் வந்து நேரம் எப்படி ஓடுது எங்க ஓடுதுன்னு தெரியல, ஆனா ஓடிடுது. என்ன பண்றது, எனிவே அப்படி வந்து ஃபாஸ்டா நேரம் ஓடிவிட்டது. நானும் கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களுக்காக மனசு திட்டமிட்டுல நல்ல ஒரு பாட்டா தருவேன். 800-8940 கால் பண்ணி என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா, நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, உங்களுக்காக அந்த பாட்டு உங்க பேரு சொல்லி பிளே பண்ணிட்டு பாய்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவேன் நான் பாட்டுக்கு. ஓகே, யாருக்கு என்ன பாட்டு? ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்,
0: யார் பேசுறீங்க?
1: முகமத்.
0: முகமத், எப்படி போயிட்டு இருக்கு வர்க் எல்லாம்?
1: வர்க் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
0: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. லேட் ஸ்டார்ட் டு தி டே இன்னைக்கு.
1: எனக்கு அப்படிதான், ஷெட்யூல் கொஞ்சம் மாறி மாறி வரும்.
0: மாறி மாறி வரும். ஓகே, சோ பிஸி டேவா இல்ல ஓகே ஓகே டேவா?
1: என்ன
0: பாட்டு வேணும்? எனக்கு தர்பார்ல இருந்து என்ன பாட்டு சொல்றீங்க? இருக்கட்டும். ஓகே, நாளை காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வெளியில வெயில் வந்து ஒரு மாதிரி இருக்கு, அதாவது வெயில்னா ஃபுல் வெயில்னு சொல்ல முடியாது, மேகமூட்டம்னால மேகமூட்டம்னு சொல்ல முடியாது. பட் மேகமூட்டமா இருக்கிறத வச்சுட்டு வெளியில சூடா இல்லையோ அப்படின்னு நம்ம வந்து தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. செம்ம சூடா இருக்கு. ஸோ உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டே இருப்பேன் இப்படிதான். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கும்பொழுது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அதனால நீங்களும் வந்து தண்ணி குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுவீங்களாம். சரியா, டிரைவ் அப்படிங்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது, இன்னும் ஒரே ஒரு முறை எங்கேயாவது டிராபிக் இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா பய சொல்லிட்டு நான் கிளம்புவேன்.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஓகே, 311ல் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் முன்னாடி இல்லை, அந்த சஃபாரி மால் ஷார்ஜா சைட்லாம் அந்த சைட்லலாம் வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் இருந்தது நான் பார்த்தேன். இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இன்னொரு கிராஷ் இருக்கேங்கன்னா, அந்த சிட்டி சென்டர் மர்டிஃபெல்லாம் தாண்டி நம்ம டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது அந்த நார்தல் ஹம்மர் சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால் அங்கே கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது D77 மனாமா ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது, கொஞ்சம் நாதல் ஷிபா சைடில். ஸோ லேசான ஒரு ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு லேசான டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி அன்யூஷுவல்னு சொல்லிக்கிற மாதிரி எங்கேயும் வந்து எதுவும் கிடையாது. இன்டர்னல் ரோட்ஸ்லலாம் இந்த நேரத்துக்கே உரிய டிராஃபிக் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்குது, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தவிக அரசின் வேளாண் பட்ஜெட் பெரும் ஏமாற்றம் அளித்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளை ஏமாற்றும் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்தார். இதேவேளை தவிக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் எந்த புதிய விடயமும் உள்ளடக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் உள்ளிட்ட அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் பூசி ஆனந்தை சந்தித்துள்ளனர். அமைச்சர் ஆனந்த் அறையில் செங்கோட்டையனுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதிமுக தான் எங்கள் கட்சி என்று எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். அதிமுக தான் எங்கள் கட்சி, எங்களை வளர்த்த கட்சி, சிலர் எதையோ கிளப்பி விடுகின்றார்கள் என்றும் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். திமுக எதிர்ப்பை முன்னிறுத்தியதால் சட்டமன்றத்தில் தாவிகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தோம் என்றும் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக அமைச்சர்களிடம் கோரிக்கை முன்வைத்ததாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று மக்களவை கூடியபோது நீட் முறைகேடு விவகாரம், மாணவர் போராட்டங்கள் மீதான போலீஸ் நடவடிக்கை, ராமர் கோயில் நன்கொடை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதேவேளை நாடாளுமன்ற வளாகத்தில் முன்பு ஒரு நன்கொடை பெட்டியை வைத்து அதை சுற்றி நின்று அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர்.
1: இலங்கை செய்திகள்.
3: நெடுந்தீவில் விபத்தில் சிக்கிய இந்திய மீனவர்களை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அனர்த்தத்துக்குள்ளான படகில் இருந்த 11 இந்திய மீனவர்களை மீட்கும் பணிகளை இலங்கை கடற்படை ஆரம்பித்துள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று நேற்றிரவு சீரற்ற வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் விபத்துக்குள்ளாகினர். குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகளில் இலங்கை கடற்படை ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி மேதகு ஷேக் மொஹமட் பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் கனடா பிரதமர் மாக் கானி ஆகியோர் தொலைபேசியில் உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் அவற்றை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். குறிப்பாக பொருளாதாரம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும், இரு நாடுகளின் வளர்ச்சிக்கும் பரஸ்பர நலன்களுக்கும் உதவும் பிற துறைகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹூதி அமைப்பு சவுதி எண்ணெய் கப்பலை தாக்கியதாக தெரிவித்ததை தொடர்ந்து வளைகுடா கடல் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள முக்கியமான கடல் வழித்தடங்களான ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் பாபல் மந்தைப நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை முந்தைய நாளுடன் ஒப்பிடும் பொழுது இன்று கணிசமாக குறைந்ததாக கப்பல் போக்குவரத்து தரவுகள் தெரிவிக்கின்றன. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு விதித்த தடைக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஆப்கான் மகளிர் கால்பந்து அணியின் வீராங்கனைகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் மீண்டும் ஒன்றிணைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் விளையாட தடை செய்யப்பட்ட அவர்கள் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் மீண்டும் தங்கள் அணியை உருவாக்கினர். இந்த மீளிணைவு ஆப்கான் பெண்கள் எதிர்கொள்ளும் கட்டுப்பாடுகளையும் தங்களின் கனவுகளையும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் கைவிடாமல் தொடர்ந்தும் போராடும் வீராங்கனைகளின் மன உறுதியையும் வெளிப்படுத்துகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். எதிர்வரும் சனிக்கிழமை சில உள்ளக பகுதிகளில் மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா ஷார்ஜாவில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மதுவின் சார்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சோ இந்த வீக் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனா அதுதான் கிடையாது, நல்லா ஃபாஸ்டா தான் போயிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேன். அவர் வந்து ஊர்ல இருந்து வந்து எனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. அவருக்கு வந்து ஷார்ஜால வேலை செய்யறதால ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே லீவு, சண்டே லீவு. ஏய், நாளைக்கு எனக்கு வீக்கெண்ட் வேற ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. யோ, உனக்கு வீக்கெண்டியா? எனக்கு கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நே ஒரு பக்கம் சூப்பர் எல்நீனியோ வேற வருது. இந்த சூப்பர் எல்நீனியோ வேற அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆனதுனால நவம்பர் மாசம்லாம் ஒரு 3.5 டிகிரி அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லி பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க வெதர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம். UAE பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 51.2 டிகிரி சென்டிகிரேட்ஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில உள்ளக பகுதிகளில், ஓகேவா, உள்ளக பகுதியில் என்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா August 5th அன்னைக்கு இந்த 51.2 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அமெரிக்கா முழுக்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் இந்த 50 டிகிரிஸ் தாண்டி போயிருக்கு. ஸோ இந்த அன்ஸ்டேபிள் வெதர் ஒரு பக்கம் என்னடானா மழை வர மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் என்னடானா இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, இதெல்லாம் எந்த அளவுக்கு நீடிக்கும், எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெயின் ஸ்பெல் தான், அது நமக்கே தெரியும். இது வந்து அப்படியே ஸ்டாகரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். பட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஏஇயில் பர்டிகுலர்லி, ஸோ கொஞ்சம் கூலாக இருக்குது டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கான நிலவரம். நான் இனி தான் யோசித்தேன், ஏ ஆகஸ்ட்குள்ளே வந்துட்டோம் நம்ம பீக் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீ காலைல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தெரிஞ்சு, ஆமாம் ஆகஸ்ட்ல தான் இருக்கும், மன்னிச்சிரு, ஒன்று குறவை இட போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, ஸோ இப்போ தங்கத்தோட வேலை என்னன்னு பார்க்கலாம். தங்கம் வந்து ஏறி ஏறி போய்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் வந்து தெரியுது நமக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 carat தங்கம் 513.75 dirhams இருக்கு, 22 carat தங்கம் 475.75 dirhams இருக்கு, 21 carat தங்கம் 456 dirhams ஆகும், 18 carat தங்கம் 391 ஆகும் இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி படும் கடல் என பெயர்.
1: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
0: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
2: இன்னிலேந்து ஒரு நாள் கூட நாயுடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
0: அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஆனா லைஃப்ல வந்து ஒன்னு படத்தை பார்த்தா ஃபுல்லா பார்த்து முடிச்சிடணுங்க இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த பிச்சு பிச்சு பாக்குற ஐடியாவை முதல்ல நான் விடணும். ஏன் சொல்றேன்னா, ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற படத்தை ரொம்ப ஆர்வத்தோட நான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். தியேட்டர்ல பார்க்க முடியல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தவிர விட்டேன். சரி, அட்லீஸ்ட் ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், நல்லா போச்சு, ஆடுகள்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அதை பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த படத்தை நான் ஓப்பனே பண்ண வச்சிருக்கிறேன். என்ன தான் நடக்குதுன்னு எனக்கே புரியல. அதனால தான் 1 sittingல ஒரு படத்தை பார்த்தா பார்த்துடணும், ஆடிசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை, தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசை. பட் அதுக்கு முன்னாடி ட்ரை பார்த்துட்டு போ அப்படின்னு என் ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணதால் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ட்ராய் படத்தை இன்னும் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ட்ராய் பார்த்துட்டு ஆடிசி பார்க்கணும்னா ட்ராயை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். அதை இப்போதைக்கு நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா என்னை பற்றி எனக்கே நல்லா தெரியும். டிவி ஆன் பண்ணுறேன், படத்தை ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன், ஏற்கனவே பார்த்த சீரீஸே பார்க்க போயிடுறேன். இல்லைன்னா அப்படியே வழக்கம் போல் ஹரி சூப்பர் சீன்ஸ் பக்கம் போயிடுறேன், யூடியூப்குள்ளே போயிடுறேன். என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு புது படத்தை பார்க்குற அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேங்குது. இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏஜா, ரொம்ப வயசாகிடுச்சா எனக்கு? என்னவோ ஆனால் இருக்கலாம், ஆனால் போங்கடா இதையே போட்டுட்டு பேசாமல் உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. புதுசாக ஒன்றை பார்க்கணும், இந்த காலேஜ்லாம் இருக்கும் தெரியுமா, எப்போ எபிசோடு வரும் எப்போ எபிசோடு வரும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஷெர்லாக்கில் வருஷத்துக்கு 3 எபிசோடு விடுவாங்க, அதை 1 வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து, அடுத்த நாள் செமஸ்டர் இருக்கும் இன்றைக்கி எபிசோடு வந்துடும், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 3 எபிசோடையும் பார்த்துட்ருப்பேன் நான். அதெல்லாம் போச்சு, இப்போ வயசாகிடுச்சு போங்க. சரி ஓகே, வயசான என்ன காசு இன் பண்ணுறதுக்கு நீங்கள் அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியாக பணம் அமிச்சிங்கனாலே போதும், 600,000 கிராம் சரி நீங்கள் மணி வின் பண்ணலாம். அதை தாண்டி இந்த சம்மரில் நீங்கள் ஜெட்டார் T1 காரும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும், கண்டிஷன்ஸ் அப்ளை. டவுன்லோட் தி அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ், இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். டிஎன்சி அப்ளை. அண்ட் இப்போ 90s நாட் அவுட்டில் சிவப்புலோலுக்கு குலுங்குது குலுங்குது அந்த பாட்டு வருது. வேலூரில் ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் இந்த பாட்டை போட்டார். அண்ணிலேருந்து எனக்கு இந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
2: இன்னைக்கனா 91 போடு.
3: என்னது
4: 90s not out,
3: not out.
4: 90s not out
1: brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Al Tawassul Group of Companies.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: கடைசில இங்க வந்து
11: உட்கார்ந்து

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: சூரியன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபயர் பால் அப்படிங்கிறத நேற்று வந்து நான் பார்த்து ரியலைஸ் பண்ண ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு தெரியுமா. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். மசாலா கேஃபே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-889-40 அப்படிங்கிற நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணிடுவேன். ஸோ பூமி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை விட பெருசாக யுரேனஸ் நெப்டியூன்லாம் இருக்குது, அதோட பெருசாக சாட்டர்ன் ஜூபிட்டர்லாம் இருக்குது, எல்லாத்தோடையும் பெருசாக சூரியன் இருக்குது. இந்த ஜியாகிரபி ஆஸ்ட்ரானமி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இன்ஸ்டால் நீங்கள் பாருங்களேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக டைம் போகிறதே தெரியாது. வணக்கம், யாரை இருந்து பேசுகிறீங்க?
1: அபுதாபின் சலாவுதீன் பேசுகிறேன்.
0: சலாவுதீன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும் சலாவுதீனுக்கு?
1: எனக்கு வந்து பையா பாட்டுல இருந்து துளி துளி சாங் போறேன்.
0: போட்டுடலாமே, நல்ல பட்டாக்கிட்டு இருக்கீங்க, போட்டு விட்டுறேன்.
1: Thank you,
0: மிஸ்டர் சலாவுதீன், ஹாவ் எ நைஸ் டே. ஸோ சலாவுதீன் கடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நேற்று ஈவினிங் பேசிக்கிட்டு இருந்தீங்க, கேட்டேன் பெட்ஸ் பத்தி, இல்லை கார்ல
1: பத்தி பேசிட்டேன்.
0: ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
1: என்ன
0: பாட்டு வேணும் போட்டுலாமே? ரெண்டு பாட்டி சந்திக்கிறேன்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவிக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு ஜால்ரா அடித்த புகழுரை என்று சொல்லலாம் என்று கூறினார். மேகதாது, பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவை சாகுபடி பிரச்சினை என பல பிரச்சினைகள் தமிழகத்தில் உள்ளன. தவிக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடத்தக்க விடயங்கள் எதுவும் இல்லை, புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினர், கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கும் விதமாக திமுக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. இதனால் 10 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. நேற்றும் பல பகுதிகளில் கனமழை பெய்ததுடன் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையுடனான அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வடைந்துள்ளது. முதியவர் ஒருவரை காப்பாற்றுவதற்காக லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்த இளைஞர் ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக சிவனொளிபாத மலையின் உச்சியில் மண்மேடு சரிந்து விழுந்தது. மண்மேடு சிவனொளிபாத மலைக்கு செல்லும் பாதையில் சரிந்து விழுந்ததாக நல்ல தண்ணி போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போதைய பருவகால யாத்திரை அல்லாத காலத்தில் சிவனொளிபாத மலையின் உச்சிக்கு செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இடிக்கட்டுப்பான ஊடாக ரத்தினபுரி பாதைக்கு சென்று அதனை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை நிலைமை குறைந்து சீரான வானிலை நிலவும் சந்தர்ப்பத்தில் அப்பாதையில் சரிந்து விழுந்த மரங்களையும் மண்மட்டையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்ல தண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் 3% வளர்ச்சியடைந்துள்ளது. இதனால் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்த 470.9 பில்லியன் திர்ஹாம்ஸில் இருந்து 485 பில்லியன் திர்ஹாமாக உயர்ந்துள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சியின் முக்கியமான அம்சம் பொருளாதாரத்தின் அமைப்பு மாறி வருவது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சி பெற்றுள்ளது. இது மொத்த பொருளாதார வளர்ச்சியை விட அதிகமாகும். இதன் விளைவாக நாட்டின் மொத்த உற்பத்தியில் எண்ணெய் அல்லாத துறையின் பங்கு ஓராண்டுக்குள் 78% இருந்து 79.4% அதிகரித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: குவைத்தில் பணம் பெற்றுக்கொண்ட நோயாளிகளுக்கு சட்டவிரோதமான கருக்கலைப்பு மாத்திரைகளை வழங்கிய குற்றச்சாட்டில் மகப்பேறு மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி எகிப்து நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் தனது தனியார் கிளினிக்கில் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்காக அவர் நோயாளிகளிடம் இருந்து ரொக்கமாகவும் அல்லது வங்கி பரிமாற்றம் மூலமாகவும் பணம் பெற்றதாக கூறப்படுகின்றது. குவைத்தில் கருக்கலைப்பு கடுமையான சட்டக்கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: போட்டித் தொடர்களில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்கும் சர்ச்சைக்குரிய திட்டங்கள் தொடர்பாக தாம் செய்த தவறுகளுக்காக ஜியானி இன்ஃபான்டினோ மன்னிப்பு கூறினார். இருப்பினும் மொரோக்கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றதால் அவர் தொடர்ந்து ஃபீஃபா தலைவர் பதவியில் நீடிக்கின்றார். அதிகரித்து வந்த விமர்சனங்களை தொடர்ந்து நேற்று மொரோக்கோவின் ஃபீஃபா ஆப்பிரிக்க அலுவலகத்தில் நிர்வாக சபை உறுப்பினர்களை இன்ஃபான்டினோ அவசர கூட்டத்துக்கு அழைத்திருந்தார். கூட்டம் முடிந்து 4 மணி நேரத்துக்கு பிறகு உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபீஃபா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அறிக்கையை வெளியிட்டது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை சில உள்ளக பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஃபுஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் அபுதாபி ராசல்கை மாவட்டம் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
5: Star of the month.
6: Star of the month. Hello everybody, this is DSP.

0: பண்ணிக்கலாம்.
1: ஆல் ரைட், 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 513.75 திரஹாம்ஸ் இருக்கு. 22 கேரட் தங்கம் 475.75, 21 கேரட் தங்கம் 456, 18 கேரட் தங்கம் 391 திரஹாம்ஸ் இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
1: ஓகே, ஸோ வெல்கம் பேக் மசாலா கஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர அதிகமாக 21.75 திரஹாம்ஸ் வரைக்கும் ஒரு நாளில் மூவ் ஆயிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய மூவ்ல.
2: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
1: ஆல்ரைட், நம்ம கோல்டை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பேக் டு ஸ்கூல் காஸ்ட் கேல்குலேட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டியூஷன் ஃபீஸ், யூனிஃபார்ம், ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டீஸ், அது இதுன்னு பட்ஜெட் அட்வைஸ் கேட்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்குன்றத நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனுவல் ஃபீஸா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,100 திராம்ஸ்லேருந்து 30,000 திராம்ஸ் வரைக்கும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்காமா. மிட் லெவல் ஸ்கூல்ஸில் 35-60K, ஹை அண்ட் ப்ரீமியம் ஸ்கூல்ஸில் ஆனுவல் ஃபீஸ் 55-95K ப்ளஸ். ஸோ இந்த அளவுக்கு 110,000 திராம்ஸ் பர் இயர்லாம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டே நான் சொல்லிடுறேன். பட்ஜெட் ஸ்கூல்ஸில் வந்து 600-2,000 பர் சைல்டு ஆகுமா. யூனிஃபார்ம்ஸ்க்குலாம் ஸ்டேஷ்னரி, புக்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 1,500-4,000 திராம்ஸ் செலவு பண்ணுவாங்களாம். டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்க்கு 150-500 திராம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் 1,000 ஆரம்பிச்சு 8,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி புதுசாக வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிக்கோங்கன்னு பல பேர் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க.
2: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: நீனோனா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam. JM brand AC da, JM brand AC da.
5: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
6: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
7: உலகம் ரொம்ப பெருசு.
0: August 7, mark your dates.
8: போலீஸ் கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
0: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
5: Anirudh Music ல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property-ய வாங்குங்க

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: நீங்க அண்ணதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அண்ணதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அண்ணதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies. ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 89.4 தமிழ் FM தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா நிறைய கான்டெஸ்ட் நடக்கும், அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் பண்ணலாம். இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் 89.4 தமிழ் FM தான் இணைந்து இந்த படத்துக்கான ஸ்கிரீனிங் நடத்த போறோம். ஸோ நீங்க கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஓகே, ஸோ மலையா ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டிராஃபிக் இருக்கு. தேர்ஸ்டே கொஞ்சம் கருணை காட்டும் தேர்ஸ்டேவாக தான் இருக்கு. துபாய்க்குள்ள எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை. அபுசாகர கிட்ட ஷார்ஜாவில் கொஞ்சம் இந்த சிட்டி சென்டர் ஷார்ஜா கிட்ட, அதே மாதிரி கல்ச்சுரல் ஸ்கொயர் வாசல் ஸ்கொயர் கிட்ட கொஞ்சம் ஷார்ஜாவில் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப பெரிய ஒரு டிராஃபிக் இல்லை. E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு, பட் இருந்தாலும் அது டிராஃபிக்கை பில்ட் பண்ணல அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
1: Talaivar song of the hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana dindukal siraga sambar biryani and Chennai Bai vittu kalyana biryaniya ipave rusithu rasikka. Visit Basha Bai.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
2: சம்மர்ல உங்க ட்ரீம் எஸ்யூவிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. வாட் ஆன் அஸ் இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பெர் மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் எஸ்யூவி இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ யுஏஇ, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு family location ah rendu venu ipo chennai post retirement kaprama coimbatore
4: appo dak developers da vadi namonu pannalam august 8th and 9th dak developers nadathra in house property showcase ku povom mattada avanga paathupaanga
5: yes city seasons hotel burj man dubai la august 8th and 9th 10 am to 7 pm dak developers nadathra property showcase la kalandukonga unga favorite location la property e vaangunga
6: there is no place like home. There's no home like that.
2: For registrations, call 056-357-9474.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோ?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்க மொராக்கன் ஃபுட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நேஷனல் குஸ்குஸ் டே, அதாவது குஸ்குஸ் பேர் கேட்கறதுக்கு டக்குனு காமெடியா இருக்கும், பட் இருந்தாலும் செமையான ஒரு டிஷ் தெரியுமா, அது COUS, COUS இதான் இதோட ஸ்பெல்லிங், குஸ்குஸ். ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13வது செஞ்சுரியிலேயே முத முதல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன வச்சு செய்வாங்க அப்படின்னா, மீட் கண்டிப்பாக இருக்கும், வெஜிடபிள்ஸும் இருக்கும், லெஜ்யூம்ஸ், பட்டர், ஃப்ரூட், எது வேணால் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். பட் இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த வரகு, சாமை அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரைஸ் பேஸ்ட் டிஷ் தான் இது. ரைஸ்னால் என்ன, நம்ம பாஸ்மதி ரைஸோ இல்லை பொன்னி அரிசியோ அந்த மாதிரி இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கும், அப்படியே கிரெயின்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஈஸியாகவும் குக் பண்ணுவாங்க, டேஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. அது அப்படியே சூடாக இந்த பாத்திரத்தில் ஒரு பானை இருக்கும், அந்த பானையில் வச்சு தருவாங்க, செமையாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்டதில் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 15th சென்ச்சுரியில் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது, இந்த டிஷ் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி ஆரம்பிக்குது. ஸோ இந்த டிஷ் வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு, மொராக்கோ, அல்ஜீரியா இங்கெல்லாம் வந்து கிடைக்கும். பட் ஈஜிப்ட் சைடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே டிஷ் கொஞ்சம் மாறும், ஃபலாஃபெல், ஃபுல் மெதாமெஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துடும். பட் அல்ஜீரியா, துனிஷியா அண்ட் மொராக்கோ இந்த சைடில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த குஸ்குஸ். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ், இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படிங்கிறதுனால உங்கள் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஏதாவது அரபிக் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை மொராக்கன் ரெஸ்டாரண்ட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க, உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
2: golden song of the hour,
3: golden song of the hour
1: brought to you by pride collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும், joyalukas the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அனைவரும் பாராட்டும் வகையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்துக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: மக்களை தூண்டிவிடவும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவும் முதல் ஆளாக வருபவர் ராகுல்காந்தி என்று கங்கனா ரணாவத் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பிரதமர் நரேந்திரமோடியின் காணொலியை நீக்கியது தொடர்பாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் மன்னிப்பு கோரியது குறித்து, பிழைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று தெரிவித்தார். பயங்கரவாத சக்திகளால் நமது தேசத்தின் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலில் இருந்து எதிர்காலத்தில் தீர்வு கிடைக்கும் என நம்புவதாகவும் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: வளி மாசடைதல் காரணமாக இலங்கையில் வருடாந்தம் சுமார் 7,000 மரணங்கள் பதிவாகுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சகத்தின் சுற்றாடல் மற்றும் தொழில்சார் சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சாந்தனி விதான, உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் 7 முதல் 8 மில்லியன் வரையான மக்கள் வளி மாசடைதல் தாக்கங்களால் உயிரிழப்பதாக குறிப்பிட்டார். அதேபோன்று இலங்கையிலும் வருடாந்தம் சுமார் 7,000 மரணங்கள் வளி மாசடைவால் ஏற்படுகின்றன என்று அவர் கூறினார். இதற்கு காரணம் காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் துகள்களாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வளி மாசடைவினால் பல்வேறு சுவாச நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் பகிரும் குடியிருப்பு அலகுகளுக்கான வாடகை குறியீடு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. துபாயில் பகிர்வு குடியிருப்புகளுக்கு புதிய சட்டத்தை துபாய் ஆட்சியாளர் மீதக ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் நேற்று வெளியிட்டார். இச்சட்டத்தின் மூலம் பகிரப்பட்ட குடியிருப்புகளுக்கான அனுமதி, வாடகை, பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த புதிய சட்டம் ஆகஸ்ட் மாத இறுதியில் அமலுக்கு வருகின்றது. இந்த சட்டத்தின் கீழ் பகிரப்பட்ட குடியிருப்பு வகைக்கான புதிய வாடகை குறியீட்டை துபாய் காணித்துறை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் அவ்வப்போது அதில் மாற்றங்களையும் மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் சவுதி அரேபியா செல்ல உள்ளனர். இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணம் வளைகுடா பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையின் பின்னணியில் நடைபெறுகின்றது. இருப்பினும் இது தற்போதைய நெருக்கடி அல்லது குறுகிய கால அரசியல் பிரச்சினைகளை மட்டும் மையமாக கொண்டது அல்ல என்று கூறப்படுகின்றது. இதற்கு நீண்ட கால முக்கியத்துவம் உள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாகிர் அன்ட்ரோஃபி கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகின் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் ருமேஷ் தரங்க முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். அண்மையில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் 89.75 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து அவர் தங்கப்பதக்கத்தை வென்ற நிலையில் இவ்வாறு தரப்படுத்தலில் முன்னேற்றம் கண்டுள்ளார். இலங்கையின் ருமேஷ் தரங்க 1354 தரவரிசை புள்ளிகளுடன் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் உலகின் முதலாம் நிலை வீரராக உருவெடுத்துள்ளார். இதன் மூலம் ஈட்டி எறிதலில் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த முதல் இலங்கையர் என்ற வரலாற்று பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars.
4: मुझे कैसे बुलाया तुमने?
5: रोलेक्स रोलेक्स
6: सर जस्ट सर
7: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அப்டேட்ஸ் ரெண்டு குவிக்கா கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு கான்டெஸ்ட் வேற இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: அபுதாபி கோர்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள்.
2: நீங்கள் UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number one in GCC.
0: ஓகே, அபுதாபியில் வந்து லாயர்ஸ்க்காகவும் கிளைண்ட்ஸ்க்காகவும் ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து என்னென்னா வீடியோ கால். ADJD என்ன அஷோர் பண்ணியிருக்காங்கன்னா, லீகல் கன்சல்டேஷன் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கீழே வரும். ஆப்வியஸ்லி அபுதாபி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து புதுசாக ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்ஸ் அண்ட் லாயர்ஸ் வந்து ஆத்தரைஸ்ட் வீடியோ கால் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக பேசுறதுக்கான இந்த ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து ஆத்தரைஸ் சேனல்ஸ் வழியாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ADJD ஸ்மார்ட் ஆப், ADJD லா ஆஃபீஸஸ் வெப்சைட், இல்லைனா டைப்பிங் சென்டர் மூலமாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வீடியோ கால்ஸ் மூலமாக சிம்பிளாக உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுக்கலாம்.
2: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.
3: டும் டும் டும் மக்கடம் டம் டமக்கடும் டும் டும் மக்கடம் டும்.

0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
2: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிட்டு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
3: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
4: எனி க்ளூ?
3: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
4: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
3: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
1: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸின் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு நான் சொல்லுவேனா. டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, E311 towards துபாயும் சரி, E311 towards சார்ஜாவும் சரி, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. S112 கிட்ட போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்லயும் வந்து ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கு. அபுஷாகரா நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படினா E11லயும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கு, பாத்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நீங்க ஜிடிஎன் படத்துக்கான கபிள் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னா இப்பவே 050-252-8940 ஜிடிஎனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜிடிஎன் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு ஒரு பயங்கரமான ரிசர்ச்சர், நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காரு. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ஜிடிஎன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, சரியான பதிலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டிவி. 7ஆம் தேதியாக ஸ்விட்சஸ் டுமாரோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால இப்பவே நீங்க வந்து கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படின்னா கப்பல் பாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. மற்றும் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும் தான்.
3: Joy Alucas, world's favorite jeweler.
4: சென்னையோட ஃபாஸ்ட் growing location ஆ இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8 and 9 டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
6: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8 and 9 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: There is no place like home. There's no home like that.
2: For registrations, call 056-357-9474. Sirathayum Tamari. Uliye.

0: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: For details call 056-415-4242.

இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: விஷயங்கள்
1: நம்ம வெளியே சொல்ல முடியாது, ஆனா உள்ளக்குள்ள பழகிப்போம்.
0: நான் அதான் ஒன்னே ஒண்ணு யோசிச்சேன் மிஸ் பிரியா.
2: சொல்லுங்க மிஸ்டர் மது.
0: என்னன்னா ஒருவேளை இந்த பைக் எல்லாம் இவ்வளவு நாளா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது ஆனாவே இருந்திருக்கான்
2: தோடி
0: இதுக்கும் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டேன்.
2: இல்லைங்க நினைத்து பார்க்க முடியாது அல்லவா?
0: ஆமாங்க, ஆக்சுவலா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க ஒரு கேள்வி, நீங்க வந்து இப்போ வீட்டுல ஒரு பிரச்சனைனாலோ ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைனாலோ ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூ பயங்கர டென்ஷனா இருக்கும் போது கூட நீங்க ஷோ பண்ணணுமே, எப்படி பண்றீங்க நீங்க?
2: அது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சொல்லிடுவோம் அதனால மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு. அப்போ தான் வந்து கால் வந்திருக்கும், பயங்கரமாக ஒரு அனல் பறக்கும், ஒரு
0: வெடிப்பு நடந்திருக்கும்,
2: வெடிப்பு நடந்திருக்கும். பட் இந்த மைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கண்ணு முன்னாடி நீங்களாம் தெரிவிங்க, ஓகே நான் முன்னாடி ஒரு 500,000 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி போகும்னே தெரியாது, டக்குன்னு சந்திரமுகி மாதிரி நாங்கள்
0: மாறிடுவோம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னைக்காவது நம்ம ரிட்டையர் ஆகும் கரெக்டாக இந்த தொழிலை விட்டு, அப்போ என்ன ஆகும்னா என் லைஃப்ல ஆர்ஜேங்ல த மோஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் எதுன்னு கேட்டா பேசுறது கிடையாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பேசிட்டு போயிடலாம். இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல பிரச்சனை கிடையாது, ஒரே பிரச்சனை
2: நம்ம கேப்ல எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஏதாவது அரசியல் பத்தியோ இல்ல வேற யாராவது பத்தி பேசியோ பேசிட்டு போயிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிலத்தில் பேசாதீர்கள்
0: தமிழ்
2: பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுவோம்ல, திரும்பி பார்த்தா அவருக்கே வந்து டிரைவருக்கே வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணுமா, இந்த மாதிரி நடந்திருக்கு. அதான் அப்புறம் சொல்றேன் நடந்திருக்கு. ஓகே,
0: அந்த அளவுக்கு இருக்கு, கத்தி மேல நடக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன்.
2: எக்ஸாக்ட்லி
0: எனக்கே தோணும். அப்பதான் உண்மையிலேயே ஆர்மி தாண்டா கிரேட்டு.
2: நான் சொல்லிடுறேன், ஒரு கேப்ல நாங்க போயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணிட்டு இருக்கேன், கேம்ல போகும்போது பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் பண்ணி என்னமோ பேச வச்சுட்டாங்க, ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அந்த டிரைவர் அண்ணா வந்து தமிழா இல்ல மலையாளியா இல்ல என்னன்னே தெரியல, நான் நார்த் இந்தியன் தான் நினைச்சேன் நான்.
0: சரி,
2: நானும் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டு பாயிண்ட் போட்டேன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டு இறங்கும் போது அவரு ட்விஸ்ட் எங்க தெரியுமா வச்சாரு, அப்படியே எஃப்எம்ல தமிழ் பாட்டு ஆன் பண்ணி விட்டு நீங்க ஆர்ஜே பிரியா தானே அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பக்குன்னு போயிருச்சு, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே வந்துட்டேன்.
0: அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
2: ஐயோ டேய் சும்மாரு சும்மாருன்னு சொன்னேன்டா, கேட்டீங்களா? நம்மளே ட்ரிகர் பண்ணி விட்டுறது இல்லையா?
0: ஆமா ஆமா, இல்ல இல்ல அது சம்டைம்ஸ் நமக்கே சிரிப்பாவும் இருக்கும் இருக்கும், அது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா வச்சுங்களேன்.
2: ஆர்ஜே அதெல்லாம் மாஸ்க் போட்டு போவாங்க எங்க போனாலுமே.
0: அவங்க மெட்ரோல போகும்போது ஆக்சுவலா மாஸ்க் போட்டு போவாங்க. நான் ஒரு வாட்டி இந்த கதையை நான் சொல்லிடுறேன், 2 மணி தாண்டி போனாலும் எனக்கு அவ்வளவு இல்லை, இதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நான் ஆர்ஜி நிவேதாட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க வந்து கேட்டாங்க, அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்போ, ஓகே நான் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு போனா அப்ப கேட்டேன், என்ன நிவேதா மாஸ்க் போட்டுருக்கீங்க கோவிட் என்ன திருப்பி வந்துருச்சா? சி அப்பெல்லாம் இல்ல, நான் இப்ப மெட்ரோல போறேன் அப்படின்னா என்ன நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் லைக் டக்குனு அவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படி சொன்னாங்க.
2: இப்ப கேட்டுட்டு இருப்பா நம்மள பயங்கரமா வச்சு செய்ய போறப்போ.
0: ரொம்ப கஷ்டம் இல்ல, இப்ப இமிகிரேஷன்ல ஒருவேளை உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க நினைவேட்டாங்க. சென்னையில இருந்து நம்ம வரோம், அவங்களா தமிழ், நீங்க யூனிவர்சல் ஆர்ஜே தானே, யூனிவர்சல் காப் சூர்யா மாதிரி.
2: கொஞ்சம்
0: தவிர்த்து கண்டுபிடிச்ச ஜாலி தானங்க நமக்கு. எனக்குலாம் எப்படி தெரியுமா, யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா அப்பாடா பேச ஆள் கிடைச்சிருச்சு, 20 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசி அறுத்துருவேன்
2: நானு. நானும் தான், நான் வந்து எந்த ஊருக்காரங்களும் விட மாட்டேன் இருக்காங்க.
0: ஊர்ல தானே தியேட்டர் இருக்கு,
2: ஜாலியா இப்படிதான் அந்த ஆள் இல்ல டாக்ஸில வந்து போறாங்கன்னு தெரியல, அது ஒரு கிரேஸ் இருக்கு. ஒரு டிரைவர் இல்லைன்னா பேச்சு துணைக்கு போர் அடிக்கும் இல்லைன்னா
0: அதோட அருமை தெரியல
2: தெரியல.
0: சரி விடுங்க பரவாயில்ல, நான் அப்படியே இங்க இருந்து கிளம்புறேன். தேங்க்யூ.
2: Thank you so
0: Priya.
2: much. After a long time.
0: Yeah. கண்புடன் நானுக்கு வரேன் நான் முடிஞ்சா.
2: வாங்க வாங்க.
0: இந்த பக்கம் ஏதாவது டின்னர் சாப்பிட்டு வரும்போது வரேன்.
2: ஆ கண்டிப்பா.
0: அந்த ஒரு ஏதோ ஒரு படத்துல இதுவும் சொல்லிடுறேன் நானு, ஏதோ ஒரு அந்த ஊர் விவேக் சொல்லுவார்ல, இந்த ஊர்ல நைட் ஷிப்ட் வேலையெல்லாம் கிடைச்சதுப்பா, ஆனா ஒரு 10 நிமிஷம் அவன் முகத்தை பார்க்க முடியாம போயிருமேங்கிறதுக்காக அதையும் வேணான்ட்டு. அந்த மாதிரி நான் 8 to 11 எனக்கு பசிக்கும், ஆனா அந்த சாப்பிட்ற நேரத்துல ஒரு 5 நிமிஷம் அன்புடன் நான் கேட்க முடியாம போயிரும்ட்டு நான் ஆக்சுவலா சாப்பிடறதே கிடையாது.
2: சாப்பிடாது, சாப்பிடாது,
0: 11:45 மேலதான் சாப்பிடுறேன்.
2: நடிப்பு நடிப்பு நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் என்ன மதுதான்
0: ஸ்டாரே, அது ஒரு டாபிக் போகும். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: கேடையா போயிட்டு சாப்பிட்டு என்ன சாப்பாடு நீ எடுத்துட்டு வந்தீங்களா?
2: கொண்டாந்து
0: கொஞ்சம் எடுத்துக்கிறேன்
2: நான், ப்ளீஸ்.
0: ஓகே தேங்க்யூ. அண்ட் நான் அப்படியே கிளம்புறேன். ஜகரம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஜகரம், அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அடுத்து வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு சந்திப்போம் அதே டைம்ல.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraikku Tamilai Kondu Serka. Yaal Kalviyagam. Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: தமிழக செய்திகள்.
3: திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று தாவிக்க அரசு நினைக்கின்றதா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதல்வரின் உச்சி குளர பாராட்டு மழை பொழியப்பட்டதுதான். தமிழக வேளாண் பட்ஜெட் மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டுமே நடந்து முடிந்துள்ளது என்று அவர் கூறினார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று இந்த அரசு நினைக்கின்றதா? குறுவை சாகுபடி பாதித்து அரசின் உதவிக்கரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் டெல்டா விவசாயிகளுக்கு எதுவும் இல்லாத வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் பட்ஜெட் அமைந்திருக்கின்றது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: மக்களவையில் கடும் அமளிக்கு மத்தியில் வரி விதிப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா மாநிலங்களவைக்கு வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டன. நீட்டு வினாத்தாள் கசிவு போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய நடவடிக்கை குறித்து அமித்ஷா நேரில் வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் வலியுறுத்திய நிலையில் அவை மீண்டும் 3:15 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை கடற்பரப்பிற்குள் அனர்த்தத்துக்குள்ளான படகில் இருந்த 11 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று நேற்றிரவு சீரற்ற வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் விபத்துக்குள்ளாகினர். இந்நிலையில் குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் நீண்ட முயற்சியின் பின்னர் இன்று குறித்த 11 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் மீட்டு நெடுந்தீவு கரைக்கு அழைத்து வந்தனர். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் ராசல்கைமாவில் புதிய முதலீடுகளாக 771.5 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஈர்க்கப்பட்டுள்ளது. அதே காலகட்டத்தில் ராசல்கைமா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் 967 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது ராசல்கைமா ஒரு முக்கிய பிராந்திய வணிக மற்றும் முதலீட்டு மையமாக தொடர்ந்தும் வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டுகின்றது. இந்த புதிய நிறுவனங்கள் மூலம் 2026 முதல் பாதியில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1,399 முதலீட்டாளர்கள் ராசல்கைமாவுக்கு வருகை தந்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: தமது நாட்டின் ராணுவம் நீண்ட தூர தாக்குதல்களில் ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். பாஷ்கோத்தான் மற்றும் யாரோஸ்லோ பகுதிகளில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டதாக அவர் கூறினார். யாரோஸ்லாவில் நகரத்தில் தாக்குதலை தொடர்ந்து மிகப்பெரிய கரும்புகை மேகங்கள் எழுந்து காணப்பட்டன. எதிரி ட்ரோன்கள் நடத்திய இதுவரையிலான மிகப்பெரிய தாக்குதல் இதுவென்று அங்குள்ள பிராந்திய ஆளுநர் கூறியுள்ளார். 93 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கீழே விழுந்த ட்ரோன் சிதைவுகள் எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: Star of the month.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள், இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கு உங்க பகுதிகளில்? நான் எப்பவுமே வந்து லஞ்சுக்காக சாப்பிட்றதுக்காக போயிட்டு வருவேன். சரி, அப்போ எப்பவுமே வர்ற வழி வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். சூரியன் வந்து அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேக மூட்டமாக இருக்கு. இந்த ஒரு 2 மணி இந்த நேரத்துல அப்படின்னா இந்த பக்கம் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து நான் கேட்குறேன். துபாயிலிருந்து, ஏன்னா ராசல் கைமா அலைன் அபுதாபியில் கூட மழை பெஞ்சிருக்கு. துபாய் பக்கம் ஏன் பெய்ய மாட்டேன்னு மழை வந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த பக்கம் கொஞ்சம் அனுப்பி வைங்க. சரியா, நகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் இன்னைக்கு வந்து நீங்கள் தான் பேச போகிறீங்க. சரியா, நீங்கள் வந்து இப்போ அழைப்பு எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரியா, 800-894-0 என்ற எண்ணுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப இலகுவான கேள்வி தான். நாளாந்தம் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் இருக்கு இல்லையா? ரொம்ப பழமொழிகள். ஆனால் நம்ம இப்பவும் வந்து அது எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த பழமொழிகள் அதைத்தான் பற்றி கேட்க போகிறேன். சரியா, இப்போது வந்திருக்கார் ஒருத்தர். யார்? வணக்கம். வணக்கம். யாரு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம், சுகத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. சரி சரி, சொல்லுங்க. நான் ஒரு ஒரு பழமொழி ஒன்று சொல்றேன் நான். சரியா, நான் தொடங்குறேன், நீங்க முடிக்க போறீங்க, அவ்வளவுதான். சரி, நல்ல மாட்டுக்கு
1: ஒரு சூடு.
0: சூடா? சரியா, சரியா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. என்ன பொருள் அதுக்கு?
1: அது ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டா அது திரும்ப பண்ண கூடாது. பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி.
0: சரி, அப்படி இப்ப போனை வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சரியா, நன்றி. சரி, ஆமா, இந்த ஒரு பழமொழிக்கு இதுதான் பொருள்னு நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். என்ன, ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா அட்டி போட்டு வெளுத்து விட்டுட்டா மறுபடியும் அதை பண்ண மாட்டாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அப்படிதானே? இல்ல, இந்த பழமொழியை நாம வந்து ரொம்ப தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அந்த காலத்துல சந்தைகள்ல போய் மாடுகள் வந்து வாங்குவாங்க இல்லையா? சந்தையில வந்து மாடு விற்பாங்க, அதை வாங்குவாங்க. அதனுடைய இந்த மடியெல்லாம் பிடிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வழக்கம் இருக்கு. ஒரு நல்ல மாட்டை எப்படி தேர்வு செய்வாங்கன்னா, அதை வந்து நடக்க விட்டு அதனுடைய சுவடு இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி பதியுது, அதை வச்சு அது வந்து நல்ல மாடா, அது அதுக்கு உடல்ல வந்து ஏதாவது குறை இருக்கா, இதெல்லாத்தையும் வந்து அனுமானிச்சிருவாங்களாம். அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அதோட ஒரு சுவடை பார்த்தே அது நல்ல மாடா இல்லை, அது வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதுதான் அந்த ஒரு பழமொழியின் பெயர். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொருள் இல்லவே இல்லை. சரியா, இப்போ நான் சொன்ன விஷயத்த உங்கள் நண்பர்கள் 4 பேருக்கு போய் சொல்லுங்க. சரியா, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து முன்பணியா பாட்டு வருது, அதுக்கப்புறமா இளங்காத்து வீசுதே பாட்டு வருது, பிதாமகன் படத்திலிருந்து. 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பழமொழி என்ன அப்படிங்கிற தயாராகுங்க, அழைப்பிடுங்க, நாம பேசலாம்.
2: Back to back. 2 பாட்டு.

0: விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
1: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
1: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
5: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

0: தமிழ் மெய்யெழுத்துக்களின் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சுவர் ஓவியம் சுவர்ல வந்து எழுதியிருக்காங்க, ஒரு பள்ளியில நினைக்கிறேன். அதுல வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் எழுத்துக்கள் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு. இதுல வந்து பெரிய மாற்றங்கள் வந்து எல்லா எழுத்துலையுமே வந்து அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தா அந்த ஞ வந்து ஓரளவு கிபி 6ஆம் நூற்றாண்டுலேயே ஓரளவுக்கு அது எழுத தொடங்கிட்டாங்க. அது கொஞ்சம் செம்மைப்படுத்தி கிபி 19ல் இப்போ நம்ம எழுதுகிற அந்த எழுத்து இருக்கு. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த ழ இருக்குல்ல, சிறப்பு அழகரம், அது வந்து அப்படியே தான் இருக்குது, அப்படியே இருக்குது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு அந்த கீழே வர்ற அந்த வளைவு மட்டும் இல்லாமல் இருக்குது. கிபி 7ல் அந்த எழுத்தே அந்த இடத்துல இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வந்திருக்கு மறுபடி. ஆனால் அந்த எழுத்து வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. அது பெரிய மாற்றங்களுக்கு உட்படாத ஒரு எழுத்து மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலவோ என்னவோ நமக்கு சிறப்பு லகரம் வந்து தமிழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா. சரி, யாரோ அழைப்படுத்திருந்தாங்க, போயிட்டாங்க, பரவாயில்ல, மறுபடியும் எடுங்க. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு என்கிட்ட. சரியா, இப்படி நம்ம நிறைய பழமொழிகளை வந்து நாளாந்தம் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் அதனுடைய பொருள் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து தப்பாக இருக்கும். இது பற்றி சிறப்பான நிகழ்ச்சி வந்து நான் ஒரு வாரத்துக்கு பண்ணியிருந்தேன் போன வருஷத்தில். கேட்டவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆ அப்படியா, இதை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா அது தவற விட்டுருப்பீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பழமொழிகளை அந்த மாதிரி பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், யாரு?
1: வணக்கம், சொல்லுங்க மேடம். துபாயில இருந்து ஹாலிம் பேசுறேன்.
0: ஹாலிம், சரி சொல்லுங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா
1: பூனைக்கு ஒரு காலம்,
0: என்ன பொருள் அதுக்கு? நம்மளே வந்து மனுஷங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறது, நீ யானை நாம் பூனை அப்படியா, இல்ல நான் யானை நீ பூனை அப்படி அந்த மாதிரி. ரொம்ப தவறு, அதான் தவறு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க சரியா. நன்றி நன்றி. இப்போ ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதை நம்ம யோசிச்சு பார்த்தா இதுல வந்து பொருளே இருக்காது. இந்த நாங்க சொல்ற மாதிரி மனுஷங்கள் நாம் எப்படி, நீ வந்து யானை நான் பூனை அப்படின்னு எப்படி நினைச்சுக்கிறது, அப்படியெல்லாம் இல்லவே கிடையாது. யாரையுமே குறைச்சி மதிப்பிட கூடவே கூடாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பழமொழிய பயன்படுத்தி இருப்போமா? அதுவும் இந்த பொருள்ல இல்லவே இல்லை. இதனுடைய சரியான பொருள் என்ன தெரியுமா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதுல என்னன்னா கவனிச்சு நாம பார்க்க வேண்டியது, ஆ நெய் பசுமாட்டினுடைய நெய், அதுக்கப்புறமா பூனை, பூனைனா என்ன, தேன், பூவினுடைய நெய் என்ன, தேன். எனவே ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில இந்த நெய் சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பா இருக்கு.

அதே மாதிரி இந்த தேனை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு காலம் இருக்கும். குறிப்பா வயசானோடனே இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு தேன் கலந்து நம்ம சாப்பிடுவாங்க. எனவே அதுதான் இந்த பழமொழியின் சரியான பொருள். சரியா, என்ன பண்ண போறீங்க, நாலு நண்பர்களுக்கு போய் சொல்ல போறீங்க இதுதான் சரியானது உனக்கு தெரியுமா அப்படின்னு. சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து அழகான ஒரு பாட்டு வருது. இந்த படத்துல வந்து எல்லா ஆல்பமுமே ரொம்ப ரொம்ப எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகா இருக்கும். ஷான் ரோல்டன் இசையில கோடி அருவி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: Joy Alukasle ungalkaga the joy of summer. In the summer le unga purchases kana coolest deals. Inga irukku diamond jewelry vaangna free cash vouchers 1.99% lende assured ana miga kurainda seekooli. Palaya thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamana offers Joy Alukasle. Inniyaga trip plan pandringla? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
4: Terms and conditions apply.
5: Joy Alukas, world's favorite jeweler.
6: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 2:41 ஆகி இருக்கிறது. ஜஃபருல்லா வந்திருந்தாரு கத்தாரில் இருந்து. அவர் என்கிட்ட ஒரு பழமொழி கேட்டிருந்தாரு. அந்த ஒரு பழமொழிய நான் வந்து வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாது. சரியா? என்ன அப்படின்னா, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. அது இப்ப எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, சேலை கட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு. அப்போ நான் எடுத்தோன்னு என்ன அவருக்கு பதில் சொன்னேன்னா, ஆமா, இந்த இலக்கியங்கள் எல்லாமே ஆண்களால பெரும்பாலும் தொகுக்கப்பட்டதுனால ஆண்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். ஆமா, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னா, சேல் அப்படிங்கிறது மீன் மாதிரி கண்கள், பெரிய கண்களை உடைய பெண்களை வந்து நம்பிராதீங்க. கோவலன் என்ன பண்ணான், ஒரு விலை மாது பின்னாடி போயிட்டு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்தான். அந்த மாதிரி உலகத்துல அந்த காலமா இருக்கட்டும், இந்த காலமா இருக்கட்டும், அப்படியான பெண்கள் இருக்கவும் செய்யறாங்க. எனவே அப்படியானவங்க பின்னாடி போயிட்டு நீ வந்து எதையும் இழந்துராதுன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த பழமொழி. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது, எப்படி நாங்க நீங்க எப்படி பெண்களை சொல்லலாம் அப்படின்னு பெண்ணியவாதிகள் வந்து கேள்வி கேட்க வரலாம். ஏன், நான் கூட அதை கேட்பேன். ஆனா அப்படியான பெண்கள் எந்த காலத்திலும் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நாம ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். சரி, வணக்கம். யாரு?
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: அருணகிரி மேடம்.
0: அருணகிரி, கேட்கவா, கேள்வி கேட்கவா,
1: சொல்லுங்க மேடம்.
0: சூடு கண்ட பூனை.
1: என்ன மேடம்?
0: சூடு கண்ட பூனை.
1: சூடு
0: கண்ட பூனை.
1: இல்ல, ஐடியா இல்ல மேடம். எனக்கு
0: கேள்விப்படலையா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி ஒண்ணு சொல்லுங்க.
1: கெட்டான் கேடு நினைப்பான்.
0: கெட்டான் கேடு நினைப்பான். அதுக்கு என்ன பொருள்?
1: என்ன சொல்றது உங்களுக்கு?
0: என்ன பொருள் பார்த்தா, ஒருத்தன் வந்து கெட்டுட்டான், வாழ்க்கையில தனக்கு நல்லதே நடக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, மத்தவங்களுக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பான். அதுவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னதும் அது ஒரு சரியான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா இந்த எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு நல்லது நினைக்கிறது உட்பட மற்றவங்களுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அது வந்து அதுதான் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கறது உண்மை. சரி, நன்றி அருணகிரி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சரி, அடுத்து வான் வருவான் பாட்டு வருது. காற்று வெளியுடை படத்துல இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டுட்டு வருவோமா? தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
0: புத்தம்புது ஆடை வகைகள் இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸ் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்ட மட்டும் பாட்டு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். யார்கிட்ட கேள்வி கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணி, ஷாஜஹான் பேசுறேன்.
0: ஷாஜஹான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க கிருஷ்ணி, என்ன கேள்வி கேட்க போறீங்க
0: சொல்லுங்க. அடி உதவுவது போல்
1: அண்ணன் தம்பி உதவ மாட்டான்.
0: என்ன பொருள்?
1: எனக்கு இதோட விளக்கம் தெரியல. அடி உதவு, அடி
0: பொதுவா இதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு வரோம்?
1: அதாவது பொதுவா என்ன சொல்றதுன்னா, ஒருத்தங்களை வந்து அவங்க சொல்ற பேச்சு சரியா கேட்கலன்னா நாலு போடு போட்ட
0: சொல்லுவாங்க. தெரியல, ஆனா ஆனா குழந்தைக்கு வந்து நம்ம அண்ணன் தம்பி கூட கூட உதவ மாட்டான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. சரி ஷாஜஹான், நன்றி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஜெயிலர்
0: படத்துல இருந்து இல்லையா. சரி ஷாஜஹான், அந்த பாட்டு வருது மனசு தொட்டு மட்டும் நன்றி. சரி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களா? அப்போ அது வந்து ரொம்ப தவறான பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சரியான பயன்பாடு என்ன? அது என்ன பழமொழி தெரியுமா? அடி புதை உரை மாதிரி அண்ணன் தம்பி உதவார் அப்படிங்கிறது தான் சரியான அதனுடைய வடிவம். அடி புதை உரையா, அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற எதுவுமே இல்லை, அது ஒரு விதமான காலணி. அந்த காலத்தில் அணிஞ்ச ஒரு காலணி. சரியா? அப்போ அது ஒரு விலங்கு தோலால் செய்யப்பட்ட ஒரு காலணி. அந்த காலணி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம வந்து பேசலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது ராக் வித் ராஜா. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: கடந்த 3 வாரங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமான சேவைகளை எதிர்வரும் சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடங்குவதாக எத்திஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. எத்திஹாத் விமான நிறுவனத்தின் விமான நிலை தகவலின்படி EY643 என்ற விமானம் பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையம் நோக்கியும், EY653 என்ற விமானம் குவைத் சர்வதேச விமானம் நோக்கியும் August 8 சனிக்கிழமை முதல் மீண்டும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமானங்கள் செயற்பாட்டு காரணங்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்ததாக எத்திஹாத் ஏர்வேஸ் தெரிவித்திருந்தது. சவுதி அரேபியா பன்னாட்டு கடற்சார் பாதுகாப்பு கூட்டணியின் புதிய தளபதியாக ரியர் அட்மிரல் அப்துல்லா பின் சாலேம் அல் ஷஹரியை நியமித்துள்ளது. இந்நியமனம் July 30 வெளியிடப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது கூட்டணியின் நிறுவன வளர்ச்சி செயல்முறையை மேலும் முன்னேற்றுவதற்கும் அதன் செயற்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவதற்குமான முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
4: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல அறிவிப்புகள் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளின் நீட்சியாகவே உள்ளன என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். புதிதாக வேளாண் அறிக்கையில் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் 6 முறையாகவும் தாவிக அரசின் சார்பில் முதன்முறையாகவும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை பார்க்கும்போது எந்த நோக்கத்துக்காக வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பாமக 13 போராடி வெற்றி பெற்றதோ அந்த நோக்கத்தில் ஒரு விழுக்காடு கூட நிறைவேறவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கை உழவர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்தது என்றும் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: பெண் பத்திரிகையாளர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் தெஹல்கா இதழின் நிறுவனர் தருண் தேஜ்மாலுக்கு 10 சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து மும்பை உயர்நீதிமன்ற கோவா அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. 2013 நவம்பரில் கோவாவில் நடைபெற்ற ஹோட்டல் ஒன்றில் நடந்த தெஹல்கா விழாவின் போது அதன் நிறுவனர்களில் ஒருவரான தருண் தேஜ்மால் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் குற்றச்சாட்டியிருந்தார். இதனையடுத்து தேஜ்பால் கைது செய்யப்பட்டு 7 சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்நிலையில் அவருக்கு 10 சிறை தண்டனை விதித்து மும்பை உயர்நீதிமன்ற கோவா அமர்வு இன்று உத்தரவிட்டது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் இடர்கள் குறித்து அறிவிப்பதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முப்படையினர் மற்றும் போலீசாரின் தொடர்ச்சியான ஆதரவுடன் இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படும் என நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக அனைத்து தரப்பினரையும் இணைத்து விசேட வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சை முடிவுற்ற பின்னரும் இந்த திட்டம் செயற்படுத்தப்படும். ஏதேனும் இடர் நிலைமை ஏற்பட்டால் பிள்ளைகளை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ராசல் கைமா அலைன் மற்றும் ஃபுஜைரா உள்ளிட்ட சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும் துபாய் உமல்குவைன் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 44 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மாலை வேளையில் மழையுடனான வானிலை தொடரும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி படும்
3: கடல் என பேரு. மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
1: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
8: There is no place like home. There's no home like that.
3: For registrations call 056-357-9474.
9: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
10: எனி க்ளூ?
9: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
10: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
1: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்,
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
11: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
12: எது, மதுவா?
11: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
12: ஓ மை காட், யாரு வர?
11: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
12: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
13: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: You are back.
14: 1 hour of non-stop Raja hits.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange. சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 a.m. மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
0: In the summer, உங்க dream SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட unbeatable offers ஓட. VAT on us இல்ல 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start ஆகிறதுனால உங்க dream SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
5: You are back.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: Rock with Raja.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back. Mastro Insta.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகத்தின் தொழிலாளர் கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனை மையம் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 34 லட்சத்துக்கும் அதிகமான தொலைபேசி அழைப்புகளை கையாண்டுள்ளது. இதில் 11.19 லட்சத்துக்கும் அதிகமான உள்வரும் அழைப்பு

0: அழைப்புகளும் 23 லட்சத்துக்கும் அதிகமான வெளிச்செல்லும் அழைப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் மையத்தின் சேவைகள் மீது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதையும் தொழிலாளர் சேவைகள் தொடர்பான கேள்விகளுக்கு விரைவாக பதிலளித்து தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதிலும் அந்த மையம் முக்கிய பங்கு வகித்து வருவதையும் காட்டுகின்றன. பாகிஸ்தான் ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் மத்தியஸ்தம் செய்து உருவாக்க உதவிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: பழனி கோயில் நில விவகாரம் தொடர்பில் சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி கோயிலின் நில விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட சார் பதிவாளர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோயில் நிலத்தை மோசடியாக பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் மணிகண்டன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். நில மோசடி வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் 5வது நபராக கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறவிருந்த மாணவர்களின் குரல் நிகழ்ச்சிக்கு அளிக்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கான தனது குரலை ஒடுக்க முடியாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் நோக்கில் ராஜஸ்தானின் கோட்டா நகரிலும் உத்தராகண்டின் தேராதூனிலும் மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியை நடத்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ஆகஸ்ட் 8 தேதி நடத்த திட்டமிட்டிருந்தார். பிரயாக்ராஜில் உள்ள காயஸ்தலா பாடசாலா அறக்கட்டளைக்கு சொந்தமான மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான அனுமதியை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த சட்ட மூலம் மீண்டும் திருத்தப்படும் என்று அவர் கூறினார். இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழலுக்கெதிரான சட்டம் என்பது நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டமாகும் என்றார். அந்த சட்டத்தின் 86 மற்றும் 88 பிரிவுகளின்படி நாட்டின் உயரதிகாரிகள் அரசியல் தலைமைத்துவம் உள்ளிட்ட அனைவரும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என்று கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்திய மகளிர் தேசிய கிரிக்கெட் அணி இந்த ஆண்டின் இறுதியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கெதிராக மேற்கொள்ளவுள்ள சுற்றுப்பயண அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக 3 T20 போட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. முதலில் இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் 6 முதல் 23 வரை நடைபெறவிருந்தது. அதில் ஒரு பயிற்சி ஆட்டம், 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 1 டெஸ்ட் போட்டி மட்டுமே இடம்பெற்றிருந்தன. திருத்தப்பட்ட புதிய அட்டவணையின்படி டெஸ்ட் போட்டி முதலில் டிசம்பர் 9 முதல் 12 வரை நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 16 முதல் 30 வரை 3 ஒருநாள் போட்டிகளும் 3 T20 சர்வதேச போட்டிகளும் நடைபெறவுள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
2: Hello everybody, this is DSP.

ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மழை வரும்னாங்க, எங்கே மழை வருது, மழை வரும் மழை வரும்னு நியூஸ் தான் வந்துன்னு இருக்கு இப்போ வரைக்கும். எனிவேஸ், வெல்கம் பேக் டு ஈவினிங் கடக். ஓகே, மலை வணக்கம். என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அமீரகமே, 4:10 ஆகி போச்சு, வெறும் 4:10 தான். ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு நான் பிரியா கிருஷ்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ சீக்கிரமாக டைம் போதும் இல்லை, துபாயில் மட்டும்தான் இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக உண்மைதான், இது வாரம் ஃபுல்லாக. இப்போ நம்மளாம் வந்து எப்படின்னா, வாரத்தில் 5 ஆஃபீஸ் போகிறோம், அந்த 5 வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பீடாக போகிற மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 7 வேகமாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு மொத்தமே 7 தான் இருக்குது அப்படி இருந்தால, அடுத்த 7 அப்படி ஓடுறதுனால ஒரு மாதம் போகிறதும் தெரியல, ஒரு வருஷம் கடந்து போகிறதும் தெரியல. யூ ஊருக்கு போனால் எனக்கு இப்படி இருக்காது, காலையில் கரெக்டாக எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, 10 இருந்தாலும் 6 இருந்தாலும் அப்போருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன செய்கிறோங்கிறது ஒரு மாதிரி ஒரு லாங்காக ஃபீல் ஆகும். ஓ, இது செஞ்சோமா, சாப்பிட்டோமா, டிவி பார்த்தோமா, ஓ டீ குடித்தோமா, அப்படியே வந்து கடத்தருவுக்கு போனோமா, அப்படியே வந்து நம்ம ஒரு மாலுக்கு போய் ஏதாவது ஷாப்பிங் போனோம், இந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம என்ன செஞ்சாலுமே இந்த டைம் வேகமாக ஓடுறது வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறதுலாம் இங்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் தானே இல்லை உங்களுக்கும் அதே பிரச்சனையா, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. பட் எனிவேஸ் இனி ஒரு 4 நாம் தான் ஃபுல்லாக, நாம தான் கே உள்ளுக்குள்ள வந்ததுமே ஆண்ட்ரியா அழகா சிரிக்கிற ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்கா இந்த பிராவோ. எப்படி என்ன பாட்டு வர்றதுக்கு 10 ஆகும் போல, இந்த பாட்டு என்னன்னு தெரியாதா? இல்ல தெரியாதான்னு கேக்குறேன். கூடவே நேரம் வந்து மண்டையாட்டி பாட ஆரம்பிச்சிருப்பேன். 2 பாட்டு மீசை முறுக்குல இருந்து ஹிப்ஹாப் தமிழாவோட பின்னாடியே ஓடிப்போய், ஹீரோயின் பின்னாடியே ஓடிப்போய், ஒன் சைடு லவ்வில் பாட்டு பாடி அந்த காதலை வளர்த்து ஒரு பாட்டு.

0: ஆனா ஓகே ரைட், ஈலான் மஸ்க் என்ன சொல்லுவாரா, நீங்க வந்து தினம் ஒரு 20 நிமிஷம் அதுவும் ஒரு பவர் நாப் எடுக்கணும், அந்த பவர் நாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் நாப்னா ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு குட்டி தூக்கம் போடுறது, அது வந்து ஒரு ஒரு ஒரு 3.5 to 4 இருக்கலாம், இல்லை எப்போ வேணாலும் மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 20 நிமிஷமோ காமன் நேரமோ சும்மா அப்படியே கண்டிப்பாக நீங்கள் தூங்கி ஆகணும். அது வந்து பிரெயினுக்கு பயங்கர ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸுமே எல்லா ஒர்க் பிளேஸுமே வந்து ஐ வில் ரைட் அ பெட்டிஷன் பர்சனலி, அதாவது உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு 20 நிமிஷம் தயவு செஞ்சு பவர் நாப் கொடுங்கன்ட்டு. இந்த எல்கேஜிலாம் படிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுமே தூங்க வைப்பாங்க, சரியா, ஒரு காமணி நேரம், 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ சம்திங், அப்போல்லாம் தூக்கமே வராது. இப்போ எங்கள் ஆஃபீஸ்னே வருது, எங்கள் ஸ்கூலில் வந்து ஹெலன் மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருப்பாங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு மிஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாவே பயமாக இருக்கும்லாம். அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பசங்களையும் வந்து பெஞ்சில் இப்படி படுக்க வச்சுட்டு தூங்கிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டே வருவாங்க. தூங்காத பசங்களை முதுகிலே ஒரு போட்டு போடும், முதுகில் போட்டால் எப்படா திருப்பி தூக்கம் வரும். பட் எனிவேஸ், அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்கூலோடு நமக்கு அந்த பழக்கமே விட்டு போச்சு. அதனால் ஏன்னா இப்போ நான் இப்போ தான் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு பவர் நாப் ஒன்று எடுத்தேன், சூப்பராக இருக்குது தெரியுமா, அப்படியே வந்து அப்படியே என் மண்டையை இப்படி ஓப்பன் பண்ணி மூளையை எடுத்து அப்படியே கொஞ்சம் தொடச்சு இப்படி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஓகே, யூஐ அப்டேட்.
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ எட்டிஹேட் ரயில் வந்து இந்த ஃபினிஷஸ் இந்த அல் எலாயிஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஹெட்டாக வந்து முடிச்சிட்டாங்களா, அல் எலாயிஸ் வந்து எலாயிஸ் ஸ்ட்ரீட் இங்கே தான் இருக்குல்ல, அந்த ஷேக் ஜாயித் ரோட் சைடு இங்கேயே வரும். ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே இது துபாயில் நம்ம எட்டிஹேட் ரயில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். அண்டு துபாயில் ஒரு ஸ்டேஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா, நான் அதுக்காக தான் இன்னும் போகாமல் இருக்கேன். ஸோ அதனால் அதில் அவங்க கொடுத்த டைமோட ஸ்கெஜுல் பண்ணி நாங்கள் இந்த டைமில் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறத விட முடிச்சிட்டாங்க போல முன்னாடியே, பரவாயில்லையே, சரி ஓகே. அண்டு துபாய் க்ரீக் போகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த க்ரீக் ப்ராஜெக்ட், அந்த திரம் 80 மில்லியன் திரம்ஸுடைய ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ அதை முன்னிட்டு சூப்பராக வந்து அழகான ஒரு லைட் அப்ஸ்லாம் வந்து போடுவாங்க போல, அதெல்லாம் அதை பற்றிலாம் வந்து அடுத்த 1 மணி நேரம் நான் சொல்கிறேன். என்ன
1: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, you have 2 songs back to back and this is Bravo. You're listening to 89.4 Thumber FM, number radio, number music. And all of that. இனி ஒரு 4 மணி நேரத்துக்கு நாம தான், நம்ம மட்டும்தான்.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபார்ம்ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும்
4: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
0: பட்டர்ஃபிளை அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா.

0: டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: For registrations call 056-357-9474.
3: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store App Storeல AIM Gold Wallet app டவுன்லோட் பண்ணி registrationல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
0: AIM Gold Walletல as low as 1 dirhamல இருந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி AIM Gold Wallet.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அப்பாடா ஃபைனலி ஃபைனலி ஓகே கரெக்டாக இப்போ வந்து ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஓகே செப்டம்பர் முடியறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சாயங்காலம் அடிக்கிற சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ என்னென்னா ஷேக் ஜாயத் ரோட்டில் ஒரு பெரிய சைக்கிளிங் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாராவது பார்த்தீங்களா? செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் போகலை, நான் வீடியோஸ் தான் பார்த்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நேற்றுக்கு நைட் என்னாச்சுன்னா கைட் பீச்சில் ரன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், சரியா? அங்கே போயிட்டு ரன்னிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-12 கிலோமீட்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் ரெண்டு ஜென்டில்மென்ஸ் அப்படியே சைக்கிளில் வந்தாங்க. நல்லா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50-52 வயசுக்கிட்ட இருக்கும், 50 ஓகே பார்க்கும்போது தெரிஞ்சுது. வாங்க எப்படி இருக்கீங்க, சும்மா எதாச்சும் பக்கத்து பக்கத்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதாச்சும் அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி அவங்க சொல்கிறாங்க 50, நான் வந்து 30 வருஷமாக யூஏயில் இருக்கேன், நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 50 50 50+ அப்படின்னாரு. அண்ட் தென் ஒரு 40 கிலோமீட்டர் இப்போ தான் ஓட்டிட்டு வரேன் சைக்கிள் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நிறைய நேரம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருந்துட்டாலே பாதி பிரச்சனை இருக்காது. இப்போ நேற்றுக்கு மத்தியானம் நேற்றுக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு விஷயம் நடந்துச்சு, ஓகே இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்றுக்கு சாயங்காலம் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறேன், ஓகேவா? அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு போல், கரெக்டாக சைக்கிள் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஓட்டிட்டு வராங்க, காரை நிப்பாட்டியிருக்காரு 4x4 எடுத்து சைக்கிளை வந்து அப்படியே அக்கக்கா பிரித்து இப்படி உள்ளே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார், ஓகே அவரும் தமிழ் தான், சென்னைக்காரர் தான், பேசிவிட்டு அப்படி கிளம்ப. நான் நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஸோ குட், ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே கூட நிறைய பேர் வந்து இந்த இடுப்பு வலி, ஐயோ நெஞ்சு வலி, இந்த மாதிரி வந்து உடம்பு சரியான இடத்துல மூவ் பண்ணாமல் அவர் வந்து கொஞ்சம் கிடச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சாப்பிடாமல் ஒரு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவன் 50 வயசு கூட கிடையாது, 35 வயசில் கூட நான் பார்த்துருக்கேன். ஐயோ என்னால் முடியலங்க, என்னங்க நீங்கள் 6-10 மாடி படிக்கட்டு ஏறி வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே மூச்சு வாங்கும், முட்டு வலிக்கும், ஐயோ. அதுக்குள்ளே வந்து முடி கொட்டுறது நம்ம கையில் கிடையாது, முடி கொட்டுறது வந்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ், ஓகே ரைட், அதை ஒரு ஓரமாக வச்சுப்போம். இவன் 50 வயசில் ஒரு ஆள் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், 40 கிலோமீட்டர் சைக்கிள் விட்டு வர்றார், அது எப்போ? மிட் ஆஃப் த வீக், நேற்றுக்கு புதன்கிழமை, புதன்கிழமை வீக்கெண்டு கூட கிடையாது. எனக்கு செம பெருமையாக இருந்தது. அதே மாதிரி நேற்றுக்கு மத்தியானம் கரமால ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கார் அவர், அவர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் அவரை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. திடீர்னு பார்க்குறேன் ஒரு நல்ல வெயிட்லாம் லாஸ் பண்ணிவிட்டு வந்தார், அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் வந்து தினம் காலைல ரன்லாம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன், அப்போ நான் கொலஸ்ட்ரால் செக் பண்ணேன், அப்போ வந்து கிட்டத்தட்ட 300+ காட்டுச்சு கொலஸ்ட்ரால், அதை பார்த்ததுமே பயம் வந்துடுச்சு, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கரெக்டாக கொஞ்சம் காலையில் ரன்னிங்லாம் போகிறேன், ஜாகிங்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ எனக்கு என்னென்னா எல்லாருமே 40 வயசுக்கு மேலே தான், இப்போ 40 வயசுக்கு மேலே ஆகி ஏதோ ஒரு பாயிண்டில் இது சரியில்லை, நம்ம உடம்பில் வந்து தப்பாக எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுக்கு அதை வந்து பேலன்ஸ் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிம் போகணுமோ இல்லாட்டினா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸும் அந்த மோட்டிவேஷனும் சில

எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லாமல் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நான் இங்கேருந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களால் உடம்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த விதத்தில் மூவ் பண்ண முடியுமா, ப்ளீஸ் மூவ். ஐ வுட் சே லைக் கோ ஃபார் அ வாக். ஆனால் சில பேர் எப்படின்னா காலங்காலத்தில் 6 மணிக்கு மாங்கு மாங்கு நடப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ கேலரி, 100 கேலரி பேர்ன் ஆகுமா, அதுக்கப்புறம் 2000 கேலரிக்கு சாப்பிட வேண்டியது மத்தியானத்துக்கு மட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஊரில் ஃபுட் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, சீக்கிரமாக நம்மளை வெயிட் போட வச்சுருது. அதனால் 50 வயசு 60 வயசு ஆனால் கூட எந்த ஒரு மாத்திரை மருந்தும் இல்லாமல் ஈஸியாக எனர்ஜெட்டிக்காக பாடியை மூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் ஒரு கோலாக வச்சுக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் திஸ் வில் கம் ஒன்லி டே பை டே ப்ராக்டிஸ். ஓகே, கனாலிருந்து பாட்டு வருது. அவங்க குழந்தைங்க இருப்பாங்களா வீட்டில், ஊரில் இருப்பாங்களே, அதுவும் வந்து உங்களுக்கு பொன் குழந்தை டாக்டர் இருக்காங்க அப்படின்னா டாக்டர்களை பெற்ற டேடிஸ்க்காக இந்த பாட்டு. ஓகே, திஸ் இஸ் ப்ராபோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக். டெல்லியிலலாம் மழையா, இங்கே எங்கே மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது.

0: Shoppers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: Tamil 89.4.
0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: coming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச்டு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: எனக்கு இந்த ஷான் ரோல்டன் பாடின மியூசிக் போட்ட எல்லா பாட்டுமே பிடிக்கும், எக்ஸெப்ட் சம்பவக்காரி. வெல்கம் பேக், வெல்கம் பேக். என்னங்க ஐயோ, தங்க விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ,
2: இன்று தங்கத்தின் விலை
1: ஏறி இருக்கு. அதாவது இந்த ஒரு 6 நாளில் மட்டுமே பார்த்தீங்கப்பா, துபாய் கோல்டு ஜம்ஸ் 29 திரம்ஸ் இன் 6 டேஸ். 10 கிராம் இப்போ வந்து 5100 திரம்ஸாம். இப்போ தங்கம் வில வந்து இறங்குச்சா, இறங்கும் போது வந்து சரி ஓகே, ஓரளவுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 483, எனக்கு தெரிஞ்சு 480 வரைக்கும், 479 வரைக்கும் 24 கேரட் 1 கிராம் வரைக்கும் போச்சு. ஆனால் அப்புறம் அப்படியே ஏறும் இறங்கும், ஒரு 490 தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. அதிகபட்சமாக 496 வரைக்கும் வந்துச்சு. இந்த ரூட்லேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு கோல்டு ரேட்டு. திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு ஒரு 504 பார்த்தேன். சரி ஓகே, இறங்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அங்கேருந்து 516. இந்த தங்கத்தை நம்பவே முடியலங்க, சத்தியமாக. உலகத்தில் யாருக்கு வேணால் மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், இந்த தங்கத்துக்கு இருக்கிற மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குதே. ஆமாம், ஸோ ஹையர் அகேன் இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி இத்தனை நாள் கழித்து மறுபடியும் வந்து 24 கேரட் தங்கம் அவ்வளோ தூரம் இறங்கி இப்போ 516 திரம்ஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு, பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு ரீசன் என்னன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் நிறையா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டுமே வந்து 6% ஏறி இருக்கான் தங்கத்துடைய விலை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நமக்கு இந்த பைசா கணக்கு, இந்த ஃபில்ஸ் கணக்கில் ஏறுதில்ல, நமக்கு அது பெருசாக தெரியறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கோல்டு விடுங்க, பெட்ரோல் கூட போன மாதம் வந்து எவ்வளோ இருந்தது, 3 திரம்ஸ் 40 ஃபில்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 3 திரம்ஸ் 60 ஃபில்ஸ் ஆகிடுச்சு அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஓகேவா, அந்த ஸ்பெஷல் சூப்பர். ஆமாம், அதுக்கப்புறம் முன்னா இப்போ 20 ஃபில்ஸ் ஏறினதுக்கே இப்போ நீங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணும்போது அந்த 20 ஃபில்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்குது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 திரம் கிட்டே எனக்கு, என் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு வாட்டியும் டேங்க் ஃபில் பண்ணும்போது போகுது. நான் ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி, 6 வாட்டி பெட்ரோலாக, 5 வாட்டி பெட்ரோல் போடுவோம்னா, இப்போ 5 வாட்டினா இப்போ முன்னாடி போட்டுட்டு இருந்ததை விட ஒவ்வொரு வாட்டி 30 திரம் ஜாஸ்தி அப்படின்னா, இப்போ 5 × 30 = 150 திரம்ஸ் ஒரு மாதத்துக்கு. ஆல்ரெடி பெட்ரோலுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற பட்ஜெட்லேருந்து எக்ஸ்ட்ரா 150 திரம்ஸ் ஆகுது. இது வந்து உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இப்போ வெறும் வந்து 1 ஃபில், 5 ஃபில், இந்த 10 ஃபில்ஸ் எல்லாம் வந்து பெருசாக மதிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன ஐட்டம், இந்த சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. சிறு ஃபில்ஸ் ஆனால் பெரு கஷ்டம். என்ன பண்ணுறது, கோல்டன் சாங் ஆஃப் யாரில், சாங் ஃப்ரம் பெரியண்ணா. இந்த பாட்டு யார், நம்ம சூர்யாவுக்கு வேண்டி, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் பாடின ஒரு பாட்டு. ஜாலியாக இருக்கும் கேளுங்க.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: Stress and tension nala thookam illama thavichittu irukkeengla? Nimmadiyana thookam illama endha velaiyum nammala seriyave panna mudiyadhu. Adukku Ayurveda murayila sirandha theervu kaana innikke Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: The evening karak traffic la maatna unna time pass panna vekkatta gadagadana chai nu kulichu onne vai panni kaatta. The evening karak.
5: ஐயோ, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தர் பூமர் இருக்குல்ல, பூமர்னா பூமர் பபுல்கம்னு சொல்கிறேன், பூமர் பபுல்கம்மையும் இந்த ஒரு ஆல்கஹால் ட்ரிங்கையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு காக்டெயிலாக பண்ணி அது ஒரு வீடியோ போட்டு அது ஒரு 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதெல்லாம் எப்படிடா ட்ரை உண்மையாகவே இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ நிறைய முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோஸ் நிறைய வருதுன்னு வச்சுங்களேன், சிலதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம் நல்லாயிருக்கும். ஆனால் சிலதெல்லாம் வந்து ஆக்சுவல் இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் ரெசிபியெலாம் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம், ஓகே ரைட். ஏன்னா பெருசாக பாதிப்பு கிடையாது, கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லைனா இல்லை. ஆனால் இப்போ நிறைய அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்துட்டாங்களா, ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நான் வந்து ரன்னிங் நிறைய பண்ணுறதுனால இப்போது எனக்கு காலில் வந்து ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் அது எப்படா சரி பண்ணுறதுன்னு நிறையா பார்த்துட்டு இருந்தேன். 2-3 டாக்டர்ஸ்லாம் நான் போனேன். அப்போ தான் பிளயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது மெத்தடை வந்து கண்டுபிடிச்சேன். அதை வந்து இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பிளயோமெட்ரிக்ஸ்லேயே நீங்கள் பிகினராக இருந்தால் இது பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்டாக இருந்தால் இது பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நிறைய விதமான ஒர்க் அவுட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அது தொப்பையை குறைக்கணுமா, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் வந்து பைசப்ஸ் பெருசாகணுமா இதை செய்யுங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் கிவ் யூ லாட் ஆஃப் ஐடியாஸ். இப்போ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த ஓவர் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எதை எடுத்தாலுமே எல்லா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே யாராவது ஒருத்தர் இதை செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னு வீடியோ போட்டுட்ருக்காங்க, கரெக்டாக. ஆனால் ஒருத்தர் ஒரு மெத்தடை சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் ஒரு பிரச்சனைக்கு 10,000 மெத்தட்ஸ் இருக்குது, இதை செய்யுங்க இதை செய்யுங்க. ஆனால் இது இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கேட்டு நம்ம பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ண முடியாமல் முக்கால்வாசி நேரம் அதை ஃபாலோவே பண்ணுறது இல்லை. இல்லை சரி ஓகே, எனிவேஸ் இப்போது போன வாரம் ஒரு ஆர்டிக்கிள் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனுஷங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஒரு செயலை செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிற டோப்பமின் வந்து இப்போ நமக்கு அரை மணி நேரத்தில் கிடைக்குதான். எப்படி 10 மாதம் ஒரு குழந்தையே பிறந்துடும். சரி ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா ஃபோன் பண்ணி கேளுங்க. 800-8940 ஃபோன் அடிச்சிங்கண்ணா உங்களுக்கான அந்த பாட்டு நான் கொடுத்துட்டு அப்படியே 5 மணிக்கு மேலே நம்ம தவமா உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் நான் தருவேன். அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிங்கண்ணா ஐ வில் கிவ் யூ தட் சாங் அண்ட் தென் ஐ வில் ஜஸ்ட் ஃப்ளை அவே அண்ட் கம் பேக் இன் 10 நிமிஷம். ஓகே சார், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
6: ஹலோ, குட் ஈவினிங்.
5: குட் ஈவினிங், ஹூஸ் ஆன்லைன்?
6: என்னோட பேர் ராஜேஷ், மலையாளி தான்.
5: நேத்து விழிச்ச மலையாளி, நேத்து யாருமே விழிக்கலையே நேத்து எனக்கு
6: மத்தியானம் ஆஃப்டர்நூன்
5: என்ன பாட்டு வேணும்?
6: நல்ல ஏதாவது சூப்பர் ஃபாஸ்ட்
5: நல்ல ஒரு மலபார் போலீஸ் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடட்டே.
6: ஆ மத்தே இந்த இந்த பேரு அப்படி ஒரு பாட்டு வே இந்த என்ன சார் இந்த பேரு கேரளமானோ
5: இந்த ஆமா
6: அந்த இந்த நான் இல்ல அப்படி ஒரு புது படம் தான் அது
5: நட்பே துணை
6: பிறந்தது
5: கேரளால கேக்குறது தமிழகம் வளர்ந்தது ஆந்திரால போடுங்க
7: தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
9: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுபானம் வீடு தேடி விற்பனை என்ற செய்திக்கு அமைச்சர் விக்னேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து டாஸ்மாக் கடையில் கியூஆர் ஸ்கேன் செய்து மதுபானம் வாங்கலாம் என்று அமைச்சர் கூறினார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பெறுவது ஜெயலலிதா ஆட்சி காலமான 2011 முதல் செயற்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகள் இடமாற்றம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். சோதனை அடிப்படையில் ஆன்லைன் மதுபான விற்பனைக்கான முன்பதிவு நடைபெறுகின்றது என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் 2007, வருமான வரி சட்டம் 2025, நிதி சட்டம் 2026 ஆகியவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கில் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் மசோதா மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மசோதாவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீது விவாதம் நடத்த ஆளும் கட்சி தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மசோதா விவாதம் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
3: உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலைவின் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கமைவான இடையீட்டு மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீள பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்த கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட இடையீட்டு மனுதாரர்களின் தரப்பு சட்டத்தரணிகள் சிலர் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அதற்கமைய இடையீட்டு மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஜோர்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் காசா பகுதியில் தொடரும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுகாதார வசதிகள், பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் உள்ளிட்ட இஸ்ரேலின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் போர் நிறுத்த முயற்சிகளை பாதிப்பதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கூட்டறிக்கையில் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்கள் காசா மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் விரிவான திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை செயற்படுத்துவதற்கான சர்வதேச மற்றும் பிராந்திய முயற்சிகளை பலவீனப்படுத்துகின்றன என்று அந்நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: மியான்மர் தலைவர் மின் ஆங் ஹ்லீங் சர்வதேச அங்கீகாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக தாய்லாந்து சென்றுள்ளார். மியான்மர் தலைவர் மின்ஹாங் லேங் தனது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதாகும் என்று வலியுறுத்தினார். இந்த பயணம் மியான்மர் ராணுவ ஆட்சிக்கு எதிரான சர்வதேச விமர்சனங்கள் நீடித்து வரும் நிலையில் வெளிநாட்டு உறவுகளை மேம்படுத்தவும் அரசாங்கத்தின் சர்வதேச நிலைப்பாட்டை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாக பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை தொடர்கிறது. குறிப்பாக ராசல் கைபா, அலைன் மற்றும் ஃபுஜேரா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்து வருகிறது. லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் உமல் கொயினில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 44 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை மழை பதிவானது. நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மாலை வேளையில் மழையுடனான வானிலை தொடரும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். 5:11 ஆச்சு. நான் பிராவோ, நீங்க கேக்குறது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இது 2வது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கனவு. அடாடாடா, ஸ்டார்டிங்லே சும்மா அப்படியே டிஎஸ்பி. எனக்கு வந்து டிஎஸ்பி ரொம்ப பிடிக்கும். சரியா, ரீசெண்ட் டேஸில் அவர் தமிழ் படத்துக்கு பெருசாக மியூசிக் போடுறதில்ல, ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கங்கேருந்தான் வராருன்னு வச்சுங்களா, வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லாட்டினா தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப்பாகிற படம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுற அப்படி. ஆனால் டிஎஸ்பி ஒரு பாயிண்டில் ஹீ வாஸ் ஆல்சோ ரூலிங் த பிளேலிஸ்ட். டிஎஸ்பி, மணி சர்மா, அதுக்கப்புறம் இவர் பரத்வாஜ், இவங்கெல்லாம் வந்து பேக் டு பேக் 2 படம் 3 படம் அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னா சம்திங் சம்திங் தான். அதில் சம்திங் சம்திங்னே ஒரு பாட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கல்யாணத்தில் போய் பாடுவாங்க இந்த பாட்டை. சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு, செம்மையாக ஒரு செம்ம அப்பீட்டாக இருக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கே. அப்படி ஒரு பாட்டை உங்களுக்காக போட்டிருக்கேன் நான். நீங்கள் இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு 5 மணிக்கு அப்படியே கிளம்பியிருப்பீங்க, உங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? நல்லா ஒரு டபுள் எஸ்பிரஸோ குடிச்சா மாதிரி ஒரு பாட்டும். 2வது பாட்டு, இதுக்கப்புறம் யோகி பி என்ன போடுறாருன்னு பெருசா அவர்கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும் இந்த பாட்டு. ஆனா அந்த கண்ணதாசன் எம்எஸ்வி எஸ்பிபி, அது மட்டும் பாட்டு ரேடியோலயோ டிவிலயோ எப்ப கேட்டாலும் உங்க கூட சேர்ந்தது வாய் முணுமுணுக்காம இருக்கவே இருக்காது. பொல்லாதவன்ல இருந்து யூ ஹாவ் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், அந்த பாட்டு உங்களுக்காக. சரியா, எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்காக தான். சரி, இப்போ என்ன இன்றைக்கி எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் இதை பற்றி என்றைக்கோ ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பசங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக அதை பற்றி பேச பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன தெரியுமா? சரி, இப்போ மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வந்துருச்சு. சரியா, இந்த காய்கறி சட்னிலாம் பண்ணுறதுக்கு மிக்ஸி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு பிளெண்டர் வந்துருச்சு. கரெக்டாக, இப்போ அரைக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பொருள், என்ன சைஸு, ஆறு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கே 3-4 ஐட்டம் இருக்குது கையிலேயே. ஆனால் ஆட்டாங்கல்ல மாவு ஆட்டுற பழக்கம் வந்து முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் ஆட்டாங்கல்லாம் ஆட்டுறாங்கன்னு தெரில, அம்மிக்கெல்லாம் எத்தனை பேர் ஆட்டுறாங்க தெரியல. ஆனால் முன்னாடிலாம் அப்படின்னா ஹோட்டலுக்கு போயிட்டு காசு கொடுக்கல அப்படின்னா வந்து மாவாட்டை வச்சுருவாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி காமெடிக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஏதோ ஒரு படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன், ஜனகராஜ் ஏதோ படத்துக்கு, ஜனகராஜுக்கு வந்து பயங்கரமான மறதி இருக்கும். போய் அவர் ஏதோ பஜ்ஜி சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட சாப்பிட பேக்கெட்லேருந்து பர்ஸ் இருக்கா பர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பார். சாப்பிட்டு முடிக்கும்போது பர்ஸ் இருக்காது, யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட ஐ மீன் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னா பனிஷ்மெண்ட்டாக வந்து அந்த ஹோட்டலே மாவாட்டணும் அப்படிங்கிறத காமெடிக்காக நம்ம பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஏ, காசு கொடுக்காமல் வந்தால் மாவாட்ட விட்டுருவார் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டல் முதலாளி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தர் வராரு, சாப்பிட்டுட்டு காசு இல்லை, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவீங்க? அதை தான் வந்து இன்றைக்கி க்ரியேட்டிவாக பதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பரவாயில்லைங்க, அவருக்கு பரவாயில்ல, சாப்பிட்டது அதுக்கெல்லாம் காசு வாங்க முடியுமா, பரவாயில்ல அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி வந்து இத்தனை டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதுக்கு தான் அந்த மிக்ஸி பிளெண்டரு அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் பற்றிலாம் உங்ககிட்ட சொன்னேன். உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுக்கலன்னா அவருக்கு க்ரியேட்டிவாக என்ன தண்டனை கொடுக்கலாம், இங்கே சொல்லுங்க பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பிரபு,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: யார் சார் பேசுறது? சேஷாதிரி வந்து உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்துட்டார், செம்மையாக ஃபுல் கட்டி கட்டிட்டு அப்படி ஃபுல் மீல்ஸ் அதெல்லாம். இப்போ சாப்பிட்டு
1: நான் நீ ரொம்ப கிரியேட்டிவாக திங்க் பண்ணலாம், நான் ரியல் இன்சிடென்ட் சொல்றேன்.
0: சில பேர் வந்து விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி சொல்லுங்கள், என்ன நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? தண்டனை அவரை விடக்கூடாது. நீங்கள் வந்து பக்கத்து தெரு தான், என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், அதான் நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணுவீங்க இப்போ? அவர் ஏதாச்சும் சமைக்க தெரியாதுன்னு
1: சொல்லிட்டாருன்னா
0: என்ன பண்ண வைக்கலாம் அவரை?
1: அப்படியா?
0: அதுக்கப்புறம் உங்க ஹோட்டல்ல ஏற்கனவே நல்வரவு போஸ்டர் வச்சிருக்கீங்க, இப்ப என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி நீங்க யோசிச்சீங்கன்னா நிறைய பதில் கிடைக்கும். இப்ப பாருங்க அடுத்து நம்ம லிசன் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சேஷாத்ரி. ரெண்டு பாட்டு வந்து கேட்டு போங்க. ஐ வில் பி பேக் வித் அ லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ஃபன்னியான தண்டனை. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டுடலாம், அதுக்கப்புறம் பக்கத்து தெருனை தெருதானே ஃப்ரெண்டை போய் வாங்கிட்டு அதெல்லாம் இது. நீங்கள் வந்து மனசாட்சி இல்லாத ஒரு ஹோட்டல் முதலாளி. ஓகே, நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு 800-8940 அடிங்க. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் டூ சாங்ஸ். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில். ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: Distributed by Home Screen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
2: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
4: உலகம் ரொம்ப பெருசு.
1: ஆகஸ்ட் 7th, mark your dates.
5: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
1: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
0: அனிருத் மியூசிக்ல DC ஆகஸ்ட் 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
6: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
7: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
6: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
7: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.

0: அஞ்சரை மணி ஆச்சு. வெல்கம் பேக். நான் பிராவோ. யுலசனிக் டூ 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு வந்து சும்மா ஒரு கேள்வியாக இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனாக அப்படி கொடுத்து என்ன சொல்கிறீங்க பார்க்கலான்னு நினச்சேன் நான். நத்திங் பட் ஓகே, நத்திங் நத்திங் மச். நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, ஒருத்தர் வந்து சாப்பிட்றார், சாப்பிட்டதுக்கப்புறம் பில்லு கொடுக்க காசு இல்லை. இப்போ நீங்கள் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? இப்போ முன்னாடிலாம் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வந்துட்டீங்கன்னா மாவாட்ட வச்சுருவாங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ மாவாட்டுறதுக்கு எல்லா ஐட்டமும் வந்துருச்சு, கிரைண்டரு மிக்சரு பிளண்டர்னு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் அவர் மாவாட்ட வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் மச் ஆஃப் அ பெரிய தண்டனை. ஸோ அதனால் க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: என்ன உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஃபர்ஸ்ட் டைமா? நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசின மாதிரி இருக்கு எனக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் இளஞ்செழியன். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமே.
0: நீங்க ரேடியோல கேட்டதுல எனக்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, இளஞ்செழியன்.
1: அப்படியா, சந்தோஷம்.
0: சரி சொல்லுங்க.
1: இது ஆக்சுவலா நான் மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா வந்து நீங்க வந்து கிரியேட்டிவா சொல்றதுனால சொல்றேன். பிரியாணி செய்வாங்கல்ல அண்டா, அது கதவு விட்டுருவேன்.
0: ஐயோ, இது என்ன பயங்கரமா ரொம்ப கஷ்டமா? அது
1: ரொம்ப கஷ்டம், அதுதான் குடுக்கணும்.
0: ஓகே, அப்ப
1: நெக்ஸ்ட் கதை காசு தருவாங்க.
0: ஓகே, என்ன பிரியாணி என்ற கழுவி இருப்பீங்க போலயா நீங்க? பிரியாணி என்ற கழுவி இருப்பீங்க போல இல்லையா?
1: இல்ல இல்ல, புக் பண்ணிருக்கேன் நானு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அவங்க கழுவுவாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: அப்படியா? நீங்க
1: பெரிய பெரிய டபராவா இருக்கும், அது பச்சை வாட்டமா வச்சு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கருப்பா புடிச்சிருக்கும், அது ரொம்ப ஊற வச்சு பண்ணணும்.
0: தினம் கழுவணும் வேற இல்ல?
1: தினம் கழுவணும். ரெண்டாவது இந்த ஆயில் நெய் எல்லாமே அது வந்து போறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும்.
0: ஓகே, ஆனா வந்து மாவாட்டுறத விட பிரியாணி இந்த கழுவுக்கிறது பெரிய பெரிய வேலையா இருக்கும் போலயா? இளஞ்செழியன் வந்து பிரியாணி அண்டையா கழுவு விட்டுறலாம். என்ன என்ன, நீங்க பிரியாணி சாப்பிடுறது மட்டும் தான் வந்து உங்க வேலையா? கழுவுங்க.

0: இப்போ பிரியாணி நல்லா சாப்பிட்டல, இப்போ நீ அதை கழுவுற நைட் வரைக்கும் இருந்து அப்படிங்கிற மாதிரி குத்துட்டு வரான். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: நான் உசேன் பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: உசேன்.
0: உசேனா? ஓகே. உசேன், யூ டெல் மீ மேன் வாட் டு டு.
1: எல்லாருமே
0: ஏதோ ஒரு கிளீனிங் வர்க் குடுக்கலாம். கிளீனிங் வர்க் ரொம்ப கஷ்டம் இல்ல ஆக்சுவலி, ஹோட்டல்லாம் கிளீன் பண்றது. ஓகே, ஆனால் ரொம்ப சப்பையாக இருக்கு, யார் வேணால் கொடுக்கலாம். இப்போ ஒரு பாருங்க, பிரியாணி அண்டா சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது யோசிங்க.
1: அந்த மாதிரி யோசிங்க.
0: எங்கப்பா நான் எங்கப்பா அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப இறக்க குணம் கொண்டவரா நீங்க. அது என்ன தேவைப்படுற நேரத்தில், எந்த இடம் தேவைப்படுற நேரம் சொல்லுங்க. ஆ, என்ன தேவைப்படுற நேரத்தில் கோவப்பட்டுக்கலாமா அப்படிங்கிறாரு. ஓகே ரைட்டு. ஆனால் ஆகஸ்ட் 9ஆம் தேதியா இப்போ இன்னைக்கு 6, 7, 8. ஓகே, ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் ஜால் காஸில் இந்த ஜாய் ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் டைமண்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.99%லேருந்து லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து அஷோரா, லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ்க்கு அஷூரிட்டி தராங்க. அது போக பழைய தங்க நகையா எந்த ஒரு கழிவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ ரைட்னா விலையெல்லாம் ஓரளவுக்கு ஊரை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 15% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியில் யூ கேன் சேவ் வென் யூ ஷாப் அட் ஜாயல் காஸ் இன் த ஜிசிசி. ஓகே, எப் ஜாயல் காஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். எனிவேஸ், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பளம்லாம் வந்திருக்கும் தானே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த சம்பள டே. 90s நாட்டத்தில் முதல்வன் பாட்டு படத்துலேருந்து முதல்வனே பாட்டே வந்துட்டுருக்கு. பாபா படத்துலேருந்து அடுத்து பாபா பாட்டே வந்துகிட்டு இருக்கு.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: 91 போடு.
2: நைன்டிஸ் நாட் அவுட். Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் 149 dirhams தான்.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI ஆ நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி, உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
8: எனக்கு சக்கரை வியாதி.
9: சுகரா? இது எத்தனை நாளா?
8: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
9: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
8: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: நேற்றுக்கு மட்டும் ரெண்டு மூணு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. த இன்சிடியஸ்னு ஒரு பேய் படம் இருக்குது தெரியுமா, கான்ஜரிங் மாதிரி இன்சிடியஸ்க்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. அதோடைய அந்த லாஸ்ட் பாட்டு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த ஹாலிவுட்டில் மட்டும் ஏதாவது ஒரு படம் வந்து கல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா விடவே மாட்டாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு மில்க் பண்ணி எந்த அளவுக்கு அதில் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, எனிவேஸ் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட், ஒருவேளை உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டாருன்னா அவருக்கு கிரியேட்டிவ் என்ன தண்டனை கொடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்.
1: அடுத்த ஏரியா வரைக்கும் போனும்
0: வாங்கிட்டு
1: எனக்கு
0: என்ன சரிங்க நீங்க சொல்லும்போது செமையா இருக்கணும் நல்லாதான் சொன்னாரு. இல்ல என்னோட கடையோட டிஷர்ட் போட ஓகே, கடையோட டிஷர்ட் போட்டு அவர் ஏதாவது நல்லது பண்றாருன்னா கடைக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறாரு. சரி, இதுல ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கலாம், பட் ஓகே ஐ லைக் தி இன்டென்ஷன் தோ. சிலாக் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. நான் உங்களை 6 மணிக்கு மேலே வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எதையாவது சொல்கிறதுக்கு விட்டணும், நான் விட்டுருப்பேன், நான் தானே கண்டிப்பாக விட்டுருப்பேன். இதுக்கும் பாட்டு முடிச்சு திருப்பி
2: வரேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ ஹுக்கோ. அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
3: அப்புறம் சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: சரி ஓகே, நான் சொன்ன நான் சொல்லலை ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் வந்து பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. அது என்னென்னா சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். அதாவது நல்ல ஒரு மேட்ரு ஏன் கிடச்சிருச்சு, அதாவது சென்னையில் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் லொக்கேஷன் அப்படின்னாலும் சரி, கோயம்புத்தூரில் ஒரு காமன் பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல லொக்கேஷன் அப்படின்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஸோ டேக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ், அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். ஆகஸ்ட் 8th and 9th இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 7 வரைக்கும், எங்கன்னா புர்ஜ்மனில் இருக்கிற சிட்டி சீசன்ஸ் ஹோட்டலில். ஓகேவா? ஸோ டாக் டீம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அப்படியே உங்களுக்காக கொடுக்குறதுக்காக காத்துட்ருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும், இப்போ அது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்துட்டாலே ப்ளீஸ் கோ அண்ட் கலந்துக்கோங்க இந்த இவெண்ட்டில். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும், அண்ட் எப்படி ஒரு லோன் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் ஆனால் அங்கே போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க டாக் டெவலப்பர்ஸுடைய டீம். ஓகே, எனிவேஸ் யாவ் அ சாங் நவ.
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை BNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மிகுந்த நிதி நெருக்கடியில் உள்ள தமிழ்நாடு அரசு வேளாண் துறை வளர்ச்சிக்காக பல புதிய திட்டங்களை அறிவித்திருப்பதும், விவசாயிகளை ஊக்குவிக்க தொலைநோக்கு பார்வை மற்றும் சாத்தியக்கூறான திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதும் வரவேற்கத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தவிக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பதற்கு உறுதியாக இருப்போம் என்று பொது வரவு செலவு திட்ட அறிக்கையில் நேற்று கூறப்பட்டிருந்தது என்று அவர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிகாவால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் வேளாண் நிதிநிலை அறிக்கை அக்கறை செலுத்தவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்தார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஜார்க்கண்ட் அரசு பணிகள் தேர்வாணையம் நடத்திய தேர்வின் வினாத்தாள் கசிவு முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அம்மாநில மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 13வது நாளை எட்டியது. ஜார்க்கண்ட் அரசு பணிகள் தேர்வாணையம் நடத்திய தேர்வின் வினாத்தாள் கசிந்ததையடுத்து இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும், முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் தலைநகர் ராஞ்சியில் ஜூலை 25 முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஜார்க்கண்ட் லோக் தந்திரிக் கிராந்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் தேவேந்திரநாத் மக்தோ ஆகஸ்ட் 2 உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றார். 2026 அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3 தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பள்ளிகளின் 3 தவணைக்கான 1 கட்டம் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை 7 நிறைவடைகின்றது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் 2 நிறைவடைய உள்ளது. அபுதாபியின் கூட்டாட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சூடான் ராணுவ உபகரணங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 12 ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் 13 நபர்களும் 6 நிறுவனங்களும் தொடர்புடையவர்களாக உள்ளனர். ஆயுத கடத்தல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஆதாரங்கள் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களை ஆய்வு செய்த பிறகு விசாரணையை ஒத்திவைக்க நீதிமன்றம் முடிவு செய்தது.
1: உலகச் செய்திகள்.
2: கத்தார் ஏர்வேஸ், பஹ்ரைன், எர்பில் மற்றும் குவைத் ஆகிய இடங்களுக்கான விமான சேவைகளை ஆகஸ்ட் 8 முதல் மீண்டும் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் ஏற்பட்ட ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த வழித்தடங்களுக்கான விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது பாதுகாப்பு மற்றும் செயற்பாட்டு நிலைமைகளை கருத்தில் கொண்டு சேவைகள் மீண்டும் தொடங்கப்படுவதாக கத்தார் ஏர்வேஸ் இன்று அறிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.

0: ஓகே. ஸோ இந்த வாரம் ஃபுஜரா கிட்ட மழை வரும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. ஆனால் வந்து சனிக்கிழமை நான் வந்து மழையை தேடி போகிறேன். சரி, ஓகே மேடம். மேடம் இங்கே வாங்க மேடம், உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
1: இன்னைக்கு உள்ளே வரவே இல்லையே அப்படின்னு வந்தேன்.
0: எங்கே உங்கள் லேப்டாப்பை காணும்?
1: அங்கே உள்ள இருக்க.
0: சரி ஓகே. என்ன மழை நிலவரம் என்ன இந்த வாரம்?
1: மழை பெஞ்சிட்டு இருக்கு, திங்கள் வரைக்கும் மழை பெய்யுமா?
0: எங்க பெய்யுது? வெளியேட்டி பார்த்தா வானபோத பூமியா இருக்கு.
1: இன்டர்னல் ரீஜன், உள்ளக பிராந்தியங்களுக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் பக்கம் வருமான்னு தெரியல.
0: துபாய் பக்கம் வரும்,
1: NCM தான் சொல்லுவாங்க.
0: மட்டும் வரவே வராது. மருத்துவக்கு மண்கோளுக்கு மட்டும் மழை வரவே.
1: நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்க. பருதுபாய் பக்கம் நல்லவங்களே இல்லையா? அப்போ நாங்களும் நல்லவங்களே இல்லையா?
0: நான் பருதுபாயிலே இல்ல.
1: அப்படின்னா ஜேவிசிக்காவது வரணுமே.
0: ஜேவிசிக்கு வரும். சனிக்கிழமை வந்து அடமழை அடிச்சு பெய்யும், நீ வேணா பாத்துக்கிட்டே.
1: ஓகே, சில நேரம் இந்த வாக்கு வந்து எனது உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு.
0: சரி, இப்ப நீங்க வந்து இப்ப 6 மணி நியூஸ் முடிச்சிட்டீங்க. 7 மணி 8 மணி இருக்கு.
1: ஆமா,
0: இப்ப ஏதாச்சும் மேடம் ஒரு நாள் ஃபுல்லா உலக நியூஸ், தமிழ்நாட்டு நியூஸ், ஸ்ரீலங்கா நியூஸ், அதுக்கப்புறம் வந்து UAE நியூஸ் எல்லாம் வந்து தினமும் படிக்கிற ஒரே ஆள் எங்க ஆபீஸ்ல கிறிஸ்டி மட்டும்தான். கலி சொல்லவும் கூடாதா? நியூஸ் பேப்பர் மாத்தி, வெப்சைட்ஸ் மாத்தி, எப்ப பார்த்தாலும் அதிக நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. உங்களுக்கு வந்து இந்த ஓ அதிகமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பிரெயின் ஃபுல் ஆகலையா உங்களுக்கு?
1: இல்ல, அந்த தெரிஞ்சுக்கிற நியூஸ்ல தேவையானது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு.
0: அதான், ஆனா அதுக்கு எது தேவைன்னு அது படிக்கிறதுக்கு வேண்டி நிறைய நியூஸ் படிக்கிறது.
1: அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது.
0: சரி, இப்ப எதுக்கு இதை கேக்குறேன் அப்படின்னா, UAE அப்டேட் பட்டன் இப்ப நான் போடுவேன்.
1: ஓகே,
0: இப்ப ஒரு நியூஸ் நீங்க சொல்றீங்க, சரியா இருக்கா?
1: UAE வந்து இன்னைக்கு
0: இரு ஒரு நிமிஷம், சரி, பட்டன் முக்கியம்.
1: இந்தியன் ஒருத்தங்களுக்கு இங்க ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. CBI கொடுத்து அவங்களை இங்க துபாயில UAE-ல அரெஸ்ட் பண்ணி நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க.
0: அதாவது அங்க இருந்தவரா?
1: அங்க இருந்தவங்க இங்க வந்து ஃபைனான்சியல் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. சரியா, ஃபுல் டைம் உங்களுக்கு இது ஜாப் இருக்கு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து ஏமாத்திருக்காங்க. அவங்களுக்கு ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களே இங்க கைது பண்ணி இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் பத்தி நிறைய எச்சரிக்கைகள் வந்து அப்பப்போ வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் மறுபடி போய் அதுல மாட்டி அல்லோல கல்லோலப்படுற நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க.
0: நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இந்த பட்டனை அமைக்கிறேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: வா, என்ன மாட்டறனா? அப்படிதான், சூப்பர். எல்லார் கையில இருந்தும் போனை பிடிங்கி வைக்கணும், என் கையில இருந்தும். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தருக்கு வந்திருக்கீங்க, நம்ம லிசனருக்கு தான், ரேடியோல தான் சொன்னாரு, வந்திருக்கு. அந்த மெசேஜ் எனக்கும் வந்திருக்கு. ஓகே, எப்படின்னா வேற கண்ட்ரி ஆட்கள் மாதிரி டிபி வச்சுக்கிறது வாட்ஸ்அப்ல, இது நல்லா கேட்டுக்கோங்க. நான் அதனாலதான் மறுபடியும் சொல்றேன். ஹே, உங்க பேர் வந்து இதானே? நான் வந்து புதுசா வந்திருக்கேன் UAE-க்கு. எனக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் சும்மா ரேண்டமா என் பேர், உங்க பேர் வேற பேரை சொல்லி ரேண்டமா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பேர் வந்து என்ன, ஒரு ஃபரீத். அதனால நீங்க எனக்கு டிராவல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதா சொன்னீங்களே, இந்த மாதிரி ரேண்டமா ஒரு மெசேஜ் போட வேண்டியது. நம்ம என்ன நினைப்போம், சரி யாரோ தெரியாம நமக்கு மாத்தி அனுப்பிட்டாங்க. அப்ப நம்ம ஒருவேளை எஸ் சொன்னோம்னா அவங்களே கான்வர்சேஷனை பில்ட் பண்றது. அதுக்கப்புறம் சரி ஓகே ரைட்டு, நான் புதுசு, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நீ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு உள்ள இழுத்து கையில முதல்ல ஒரு $500 $600 கொடுக்க வேண்டியது. பரவாயில்ல, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு நினைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கையில இருந்து நம்ம கையில இருந்து காசு பிடுங்க வேண்டியது. ஒருத்தர் இப்படிதான் 47,000 இழந்திருக்காரு. 47,000 தெரம்ஸ் அவர் சொல்றாரு, இல்ல அவங்க வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் என் பிசினஸ் வந்து பாதிலே என் காசு நின்றுச்சு, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி வந்து டபுளாக கொடுப்பேன் சம்திங். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் நடக்குது.
1: நேற்று துபாய் போலீஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து முதற்கட்டமாக கொஞ்சம் காசு வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து இதுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா வந்து அது ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் இதாக இருக்கும், அதில் இவங்க தெரியாமலே இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி. அதை விட இன்னொன்று, நம்ம எமிரேட்ஸ் ஐடியை வந்து நம்ம வந்து நமக்கு தெரியும் யாரும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்மளோட நல்லா பழகிட்டு ஒரு அவசரம் என்னோட எமிரேட்ஸ் ஐடியை நான் மிஸ் பண்ணிட்டேன் வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து மணி போட்டுட்டு தாரேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது நல்லா நம்மளோட இருக்கிறவங்க ரூம்மேட்டாக கூட இருக்கலாம் கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்ட ஒரு பெண் பற்றி ஒரு நியூஸ் வந்து நம்ம சேச்சி சொன்னாங்க. உண்மையாகவே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொன்னாங்க. நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம யோசிக்க மாட்டோம், அட அவங்க தானே கேட்குறாங்க கொடுக்கலாமே அப்படின்னு. தயவு செய்து பண்ணாதீங்க.
0: ஏன்னா எமிரேட்ஸ் ஐடி, எமிரேட்ஸ் ஐடியில் தான் நம்ம மொத்த ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஸோ எமிரேட்ஸ் ஐடியோடைய நம்பரும் ப்ளீஸ் டு நாட் கிவ் இட் டு எனிபடி, யாராக இருந்தாலும் சரி. ஒன்றும் பிரச்சனை, காசு தானே வேணும், நான் வேணா யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கதையை முடிச்சிருங்க. நாட் டு நாட் ஷேர் எனி ஆஃப் யுவர் ஐடிஸ் அவர் பாஸ்வேர்டு ஒரு ஓடிபி ஆர் எனி நம்பர் டு எனிபடி. ஓகே, டூ சாங்ஸ் பேக் டு பேக், அவ்வளோதான் முடிஞ்சுதா? ஓகே,
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அதை காட்டினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன்.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
6: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
5: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
6: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி ல flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
7: ALD properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் property மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் gardens.

0: ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: அஃபென்சிவான ஒரு மீம் ஒன்று படித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதனால் வெளில சொல்லிட முடியாது. சரி ஓகே விடுங்க பார்ப்போம். ஆனால் நான் வந்து ஒரு கோட் ஒன்று படித்தேன். ஓகே, வி ஆர் ஆல் செலக்டிவ் சின்னர்ஸ், வி சூஸ் த சின்ஸ் வி ஆர் கம்ஃபர்டபுள் வித் அண்ட் ஜட்ஜ் அதர்ஸ் ஃபார் த ஒன்ஸ் வி கான் அக்செப்ட். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், ஆனால் நம்ம வந்து என்ன மாதிரி தப்பு பண்ணுன்றது சூஸ் பண்ணிக்கிறோம், அதில் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிறோம். நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத தப்பை வேறு யாராவது பண்ணால், சீ பாரு இவ்வளோ மோசமான ஒரு ஆள் பற்றியா அவன், அவனை மாதிரி அவன்லாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்லலை. ஷாம்ஸ் தபரிசி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் சொல்லியிருக்கு, நம்ம ஆக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். அண்ட் டுடே வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட், ஆக்சுவலி இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது. ஜிடி நாயுடு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய மூவி கான்டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மாதவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் மாதவன் இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். அந்த படத்தோட ஃபுல் நேம் என்ன, அந்த படத்துக்கு வந்து ஃபுல் நேம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை கரெக்டாக சொல்லுங்கள். உங்கள் பேர் எமிரட் அதை டைப் பண்ணி அண்டு என்ன சொல்லணும் அப்புறம் பதில் 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ உடனே அனுப்பிவிங்க. இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் முதலாளி, நீங்கள் உங்கள் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் சாப்பிட்றாரு, சரியா? சாப்பிட்டதுக்கப்புறம் காசு அவர்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு, நான் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்ரியேட்டிவான ஒரு தண்டனையாக கொடுங்க. முன்னாடிலாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு காசு கொடுக்காமல் போயிட்டேன்னா மாவாட்ட விட்டுருவாங்கன்னு வாங்க. ஆனால் இப்போ மாவாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. அதனால் ப்ராப்ளி நீங்கள் அவரை மாவாட்ட சொன்னீங்கன்னா அரிசியை ஊற போட்டு அரிசியை கிரைண்டர், அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு மாவாட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் போல். அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலி, பட் ஸ்டில் ரிலேட்டிவ்லி ஈஸி வென் யூ கம்பேர் இட் வித் ஆட்டங்கள். ஒருத்தர் சொன்னார் பிரியாணி பாத்திரத்தை கழுவு விட்டுருப்பா, செம கஷ்டம், கஷ்டம் தான் அது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன். வணக்கம்.
1: ஹலோ,
0: நான் வந்து ஒரு மாதிரி சுமாராக இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் நீங்கள்? யார்
1: நீங்கள்?
0: ஆ ஓகே, சந்தோஷம். சரி, என்ன என்ன என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்?
1: பனிஷ்மெண்ட் நான் என்ன, அவரு ஹோட்டல்ல சென்டர்ல ஒரு சேர் போட்டு அங்க உட்கார வச்சுட்டு
0: எப்படி எப்படி எப்படி
1: கஸ்டமர் வர்றாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க எல்லாம் நோட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவேன்.
0: இல்ல, ஓ, கடைக்கு உள்ள வர்றவங்க என்ன என்ன புரியல,
1: மறுபடியும் எத்தனை பேர் உள்ள வராங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன டிஷ் சாப்பிட்டாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க,
0: ஏன் என்ன ட்ரெஸ்ங்கிறது எதுக்கு இப்ப ஹோட்டலுக்கு அது அவசியமா? அவருக்கு ஒரு தலைவலியா இருக்கும்ல, அதனால அடுத்தவனை துன்புறுத்துறதுல என்னென்ன கிரியேட். ஓகே, இப்ப இப்ப அதனால வந்து உங்க ஹோட்டலுக்கு ஏதாச்சும் இந்த டேட்டா வச்சு ஏதாவது உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பத்து பைசாக்கு இல்ல, ஒருத்தர் வந்து பிரியாணி பாத்திரத்தை கழுவு விடுவேன்னாரு. சரி, அது ஓகே, அது ஒரு வேலையை குறைக்கும். ஒருத்தர் வந்து ஹோட்டல் ஃபுல்லா கிளீன் பண்ண சொல்லினாரு, அதுவும் இன்னொருத்தர் வேலை, அதுவும் இந்த ஹோட்டலுக்கு நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப இது இப்ப இதை வச்சு நீங்க என்ன
1: பண்ணுவீங்க? நம்ம வேற வேலையை செய்ய விட்டு வச்சுங்களேன், நமக்கு தான் அதுல வந்து நஷ்டம்.
0: பாத்திர
1: கதை விட்டு தெரியாத வேலையை போய் செய்ய சொல்லுங்களேன், அதுலயும் சுவாமி போச்சுருவாரு.
0: ஓகே ஓகே ஓகே.
1: வேற ஏதாவது டீ போடக்க சொல்லணும்னா டீ மாஸ்டருக்கு வேலை இல்லாம ஆகி விட்டுருவாரு. கஷ்டமா இருக்கும், அதனால வேற அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்.

0: கொடுக்கணும். சோ நமக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம இருக்கணும். அதனால அவரு
1: ஒரு நாள் அப்படி ஒரு வேலை ஒருத்தர் கொடுத்தா செம்ம டார்ச்சரா இருக்கும். அதான் பேர் சொல்லாத ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. நீங்களே என்ன பாட்டு கேட்டு தெரிஞ்சுங்க.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: coming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க, அப்ப மறக்காம ஆகஸ்ட் 6-9-10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
5: எஸ் City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
6: There is no place like home. There's no home like DAC.
1: For registrations call 056-357-9474. Asthma and allergy issues ala neenga kashtapadreengla? Adukku ayurveda la theervu irukku. Innike Dr. Geeta Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.

0: 6:45 ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஸோ ஜிடி நாயுடு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம், அண்ட் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சிம்ப்ளி சவுத் ராட் டிவி. ஸோ த திங் இஸ் படம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்காரங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இந்த படம், பிகாஸ் அங்கே ஜிடி மியூசியம்லாம் இருக்குது. அன்றைக்கி கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஜிடி மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு, நிறைய பேர் நல்ல பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நாளைக்கு இந்த படத்துக்கான டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ உங்கள் பேர் பதில். பதில் வந்து என்னென்னா, இப்போ கேள்வி இஸ் வெரி சிம்பிள், மாதவன் தான் அந்த படத்துடைய டிரெக்டர், மாதவன் இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கார், அந்த படம் பேர் என்ன, ஃபுல் பேர் வேணும், பாதியெல்லாம் சொல்லக்கூடாது, ஃபுல்லாக வேணும், சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஜாலி. ஓகே, அதுதான் வந்து கேள்வி, பேர், அப்புறம் வந்து பதில் எல்லாத்தையும் 0504-0502-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பார்ப்போம், பட படம் அனுப்புங்க பார்ப்போம். கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல யூ ஹேவ் அ நைஸ் சாங், ஜாலியான ஒரு பாட்டு, நல்ல பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் இருந்து ஹரிஹரனும் சாதனா சர்க்கம் அவங்க ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. எனக்கு வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த ஆல்பம்லே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இஸ் இரவா பகலா. பட் உங்களுக்கு இப்போ அந்த பாட்டு வரப்போகிறது இல்லை, வேற ஒரு பாட்டு வரப்போகுது, இதுவும் சூப்பராக தான் இருக்கும், கேளுங்க. ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு பாட்டு கேட்டாலே காதல் வருமா, இந்த பாட்டு கேளுங்க, வரும் வரும் வரும்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஆலன் சாரி exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari exchange app now.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: You are back.
6: படபடன்னு போன் அடிச்சு தம்பிக்கிட்ட என்ன பாட்டு வேணும்னு கேட்டீங்கன்னா, தம்பி அந்த பாட்டை முழுசா போடுவானா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா கூட பாட்டு முழுசா வராது, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. வணக்கம்.
7: வணக்கம் ப்ரோ, எப்படி நல்லா இருக்கீங்களா?
6: நான் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கேன். யார் பேசுறது?
7: என்ன
6: பாட்டு வேணும்? பாட்டே கிடைக்கலையா? சரி ஓகே ஃபைன். சின்ன சின்ன
7: பாக்கணும்.
6: இப்போ புரிஞ்சுதுவா? புரிஞ்சுது. உனக்கு அந்த பாட்டு தானே வேணும்? அதான் வருது பாட்டு, சந்தோஷமா கேளு. ஓகே ஓகே. ஆனால் இந்த நட்புக்காக படத்தில் வந்து நிறைய பாட்டு சூப்பராக இருக்கும். சரியா, கருடா கருடான்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்னு பாட்டு இருக்கும். ஆனால் அந்த பாட்டில் அவருக்கு வேணாமா? சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை தோட்டவா மந்திரி. ஐயோ, நீ இந்த பாட்டை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த பாட்டை நான் போட்டு அதை நீங்கள் கேட்டு. ஓகே, லெட் மீ செக் த சாங். ஓகே, இஃப் ஐ டோன்ட் ஹாவ் தட் பாட்டு, நான் வேறு ஏதாவது பாட்டு தான் உங்களுக்கு நான் போடுவேன். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி பசங்க வந்து அந்த பாட்டு தூக்கி எங்கே பீரோக்குள்ள ஒளி வச்சுட்டானுங்க போல. அது நட்புக்காகவா அந்த படம்? நட்புக்காக தானே அந்த படம்? கரெக்டா, கரெக்டு தானே, நட்புக்காக தானே அந்த படம் இல்லையா? அடி ஆஹா, ஓகே. சின்ன சின்ன முந்தி இருக்கு, அது எப்படி எங்கள் கிட்டே இல்லாமல் இருக்கும்? எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும், சில பாட்டு தான் இல்லாமல் இருக்கும், ஒன்று ரெண்டு பல பாட்டு இருக்கும். கேட்டு முடியுங்க, நான் உங்களை 7 மணிக்கு மேலே வெயிட் பண்ணுறேன். பை த வே, ஜிடி நாயுடு படத்தோட மூவி கான்டெஸ்ட் இன்னும் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் நடக்கும். படத்தில் மாதவன் வந்து இதுக்கு முன்னாடி டிரெக்ட் பண்ண படத்தோட பேர் என்ன, அவ்வளோதான். பேர் எமிரட் எல்லாத்தையும் 0502-528-940 அனுப்புங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
9: Manasathottu mattu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எதிர்வரும் 8ஆம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்த உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் குறித்து தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாலோசனை கூட்டத்தை தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொகுதிகளை மறுவரையறை செய்ய உத்தேசித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் முதல்வர் விஜய் தலைமையில் ஒன்றிய அரசால் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் அதனால் தமிழகத்துக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தின் கூட்டரங்கத்தில் நடத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: மராட்டிய மாநிலத்தில் அனலாக் பன்னீர் எனப்படும் செயற்கை பன்னீரின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு 1 ஆண்டு தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் பெரும்பாலான உணவு விடுதிகள், ஹோட்டல்களில் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்காமல் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பன்னீர் என கூறி அனலாக் பன்னீரை வழங்குவதாக எங்களுக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வருகின்றன என்று மாநில உணவு பாதுகாப்பு கமிஷனர் துக்காராம் முண்டே தெரிவித்தார். இது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அனலாக் பன்னீரில் புரதச்சத்து மிக குறைவு, உடல் நலனுக்கும் கேடு. எனவே அடுத்த 1 ஆண்டுக்கு அனலாக் பன்னீரை உற்பத்தி செய்யவும் பதப்படுத்தவும் தயாரிக்கவும் விநியோகிக்கவும் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் விற்கவும் 1 ஆண்டு தடை விதிக்கப்படுவதாக அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: வளி மாசடைதல் காரணமாக இலங்கையில் வருடாந்தம் சுமார் 7000 மரணங்கள் பதிவாகுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சகத்தின் சுற்றாடல் மற்றும் தொழில்சார் சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சாந்தனி விதான, உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் 7 முதல் 8 மில்லியன் வரையான மக்கள் வளி மாசடைதல் தாக்கங்களால் உயிரிழப்பதாக குறிப்பிட்டார். அதேபோன்று இலங்கையிலும் வருடாந்தம் சுமார் 7000 மரணங்கள் வளி மாசடைவால் ஏற்படுகின்றன என்று அவர் கூறினார். இதற்கு காரணம் காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் துகள்களாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வளி மாசடைவினால் பல்வேறு சுவாச நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் 3% வளர்ச்சியடைந்துள்ளது. இதனால் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்த 470.9 பில்லியன் திர்ஹாம்ஸில் இருந்து 485 பில்லியன் திர்ஹாமாக உயர்ந்துள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சியின் முக்கியமான அம்சம் பொருளாதாரத்தின் அமைப்பு மாறி வருவது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சி பெற்றுள்ளது. இது மொத்த பொருளாதார வளர்ச்சியை விட அதிகமாகும். இதன் விளைவாக நாட்டின் மொத்த உற்பத்தியில் எண்ணெய் அல்லாத துறையின் பங்கு 1 ஆண்டுக்குள் 78% இருந்து 79.4% அதிகரித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் சவுதி அரேபியா செல்ல உள்ளனர். இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணம் வளைகுடா பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையின் பின்னணியில் நடைபெறுகின்றது. இருப்பினும் இது தற்போதைய நெருக்கடி அல்லது குறுகிய கால அரசியல் பிரச்சினைகளை மட்டும் மையமாக கொண்டது அல்ல என்று கூறப்படுகின்றது. இதற்கு நீண்ட கால முக்கியத்துவம் உள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாகிர் அன்ட்ரோஃபி கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகின் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் ருமேஷ் தரங்க முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். அண்மையில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் 89.75 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து அவர் தங்கப்பதக்கத்தை வென்ற நிலையில் இவ்வாறு தரப்படுத்தலில் முன்னேற்றம் கண்டுள்ளார். இலங்கையின் ருமேஷ் தரங்க 1354 தரவரிசை புள்ளிகளுடன் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் உலகின் முதலாம் நிலை வீரராக உருவெடுத்துள்ளார். இதன் மூலம் ஈட்டி எறிதலில் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த முதல் இலங்கையர் என்ற வரலாற்று பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: ஏய் நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: இந்த இ சிகரெட் அதுக்கப்புறம் வேப் எல்லாம் ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? So let's okay let's start this final hour with gold rate seriya thangam vilai apdiye konja naalikkala konja naalikku mudi light ah oru thiram yerum appra irangirum appra oru rendu thiram yerum appra irangirum ama light ah vandu katterumbu scene nama irundhathu ana ini vandu 516 thiram yaana yeri nenjila midicha maar
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: onnu na solren ketunga 14 carat 14 carat kuda irukku 14 carat thangam or gram ku 305 dirhams 25 fils 18 carat is 391 dirhams 25 fils 21 carat 456 dirhams 50 fils 22 carat 476 dirhams 25 fils and 24 carat ஒரு கிராமுக்கு 514 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் 16 இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக இறங்கியிருக்கு. மதியானம் வந்து நான் பார்க்கும்போது எப்பவுமே இந்த கோல்டு ரேட் வந்து காலையில் ஒரு ரேட் இருக்கும், மதியானம் லைட்டாக ஏறும், சாயங்காலம் லைட்டாக இறங்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே சாயங்காலம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு அட்லீஸ்ட் ஒரு 25 ஃபில்ஸ்னாலும் 25 ஃபில்ஸ் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததுலே. ஸோ நாட் ஐ மீன் லைக் நாட் இன் ஐ மீன் மோஸ்ட் கேசஸில் இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, இந்த வேப் மேட்டர்லாம் கேட்டேன்ல சொல்கிறேன். UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC. இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ UAE வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மினிமம் ஈ சிகரெட் உடைய லிக்விட் பிரைஸ் வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்னாம் தேதி செப்டம்பர் லைட்டாக மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள், அதாவது ஒரு தரம் பர் மில்லிமீட்டர் ஃபார் லிக்விட்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் ஸ்மோக்கிங் டிவைசஸ் அண்ட் டூல்ஸ். இந்த வேப் மாதிரி அதுக்குள்ளே லி ஆமாம், அதில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்க்கும் வந்து ஒரு ஒரு திரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐ மீன் ஒரு விலையை வந்து லைட்டை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூ மெஷர் வந்து இட் இஸ் ஸ்ட்ரெங்தன் த கண்ட்ரியுடைய அந்த எக்ஸைஸ் டேக்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் இந்த டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அட் த சேம் டைம் இந்த கன்சிஸ்டன்ட் டேக்ஸேஷன் அந்த டொபாக்கோ அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்மோக்கிங் ப்ராடக்ட்ஸ் அது சம்மந்தப்பட்ட டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மூவ். ஓகே, 1st செப்டம்பர்லேருந்து சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு இப்போ நிறைய அந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் வேப்பெல்லாம் விற்கிது, எவ்வளோ பேர் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் எனிபடி டு ஸ்மோக் எனி திங். அட் த சேம் டைம் ஈவன் பர்டிகுலர்லி வேப் யூசர்ஸ் இப்போது சிகரெட்லாம் எப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஸ்மெல் வர்றதுனால சில பேர் வெளியில் போவாங்க ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க. அட்லீஸ்ட் அதுக்காகவே ஒரு சில இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறது வந்து கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்மெல் வரும் அப்படிங்கிறனா. ஆனால் வேப் அப்படி இல்லை, நிறைய ஃப்ளேவர்ஸில் வருது. காரில் போகிறப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க, ரொம்ப கேஷுவலாக இன்டோரில் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதனால சிகரெட் தானப்பா வந்து பிரச்சனை, அதனால தானப்பா லங் கேன்சர் வருது, இதில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது. ஓகேவா? ஸோ அது பிகஸ்ட் பெயின். அதுவும் இல்லாமல் வேப்பிலிருந்து வர ஸ்மோக் வந்து நிறைய ஜாஸ்தி வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களே இந்த ரயில் இன்ஜின் போக மாதிரி அவ்வளோ வரும் போக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுமா வேணாமான்றது என் கையில் இல்லை. இஃப் யூ ஆஸ்க் மீ பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அட் த சேம் டைம் இல்லைனா வேப்ப பேக்கெட்லேயே வச்சு சில பேர் சுற்றுவாங்க, சும்மா சும்மா அடிப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ணுறத கொஞ்சம் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இப்போ வந்து மினிமம் 20 திரம்ஸ் 15 திரம்ஸ்க்குலாம் கூட விற்கிது. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வென் யூ ஸ்மோக் வேப் இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு 20 திரம்ஸ்க்கு ஒன்று வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூர்யா நடிக்கிறார் மமிதா பைஜு நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்கு அப்படி. ஸோ திஸ் மூவி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ். எனிவேஸ் ரெண்டு பாட்டு வரது கேட்டு முடியும். தசாவதாரத்திலிருந்தும் வாரணம் ஆயிரத்திலிருந்தும் சூர்யான்னு சொன்ன உடனே சூர்யா பாட்டு. இன்னைக்கு நிறைய சூர்யா பாட்டு வந்துச்சு கவனிச்சிங்களா ஷோவில்? ஓகே, ஐ கேன் நெவர் ஹேட் தட் மேன், நெவர். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கடக். யா,
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரந்துட்டே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி போடும்
4: கடல் என பேரு. மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் Entertainment Associate Partner SimpliSouth.tv.
5: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: மார்க் யோர் டேட்.
1: போலீஸ கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
0: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
2: Anirudh Musicல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
0: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க. This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer-ல diamond jewelry-க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange-க்கு 0

வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், சரியா? தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சைலண்ட்டாக போயிடும், யார்கிட்டையுமே பெருசாக பேசிக்கவே மாட்டோம். சரி, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கார்பரேட் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து டெட்லைன் வந்து ரொம்ப கிட்ட வந்துகிட்ருக்கு, ஓகேவா? யாராவது இருக்கீங்க கார்பரேட் டேக்ஸ்லாம் இன்னும் பண்ணல அப்படின்னா பார்த்துங்க, ஓகே? இந்த 2025 ஃபினான்ஷியல் இயரை வந்து உங்கள் கம்பெனி ஃபாலோ பண்ணால், ஓகே, உங்கள் கார்பரேட் டேக்ஸ் வந்து அதுக்கான இந்த ரிட்டர்னுக்கான டியூ டேட் வந்து செப்டம்பரில். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் லேட்டாக வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறப்போ நிறைய எரர்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், லாஸ்ட் மினிட்ல எது பண்ணாலுமே பிரச்சனை தான். ஸோ அதனால் இந்த பெனால்ட்டிஸ்லாம் வந்து சில நேரம் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேட் கன்சல்டன்ட் வந்து சூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அவங்க வந்து எஃப்டிஏ அப்ரூவ்ட் லீடிங் டேக்ஸ் ஏஜென்சியாக இருக்கணும். அட் த சேம் டைம் யூஏயில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தட்ஸ் மச் மோர் பெட்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து வி ஹாவ் சம்படி கால்டு. ஓகே, நான் சொல்கிறேன் அவங்க நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க, 056-701-9408. நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், மீதி டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் வேட் கன்சல்டன்ட், ஹி ஹாஸ் 9+ இயர்ஸ், 9 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கூகுளில் கூட 4.9 ஸ்டார்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த வேட்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து டீல் பண்ணும்போது கொஞ்சம் டிலே பண்ணிட்டால் பெனால்ட்டிஸை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம் இவங்களோட. ஸோ த வேட் கன்சல்டன்ட் அதான் பேர், ஓகே? ஸோ தே ஆர் லைக் த ட்ரை, தே வில் பி யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு பாட்டு போட்டு அப்படியே திருப்பி வரேன். இந்த தில் படத்தில் இந்த பாட்டு என்றைக்கு டிவியில் போட்டாலுமே அந்த பாட்டு வந்து ஏ சவுண்டு வை சவுண்டு வை அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான், நீங்களும் சவுண்ட் வச்சு கேளுங்க. நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
4: எனி க்ளூ?
3: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
4: அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
3: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
5: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
6: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1, துபாய்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
7: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0%

0: நான் வந்து அதுதானா அப்படிங்கிறத எதுக்கும் பார்த்துக்கிறேன். நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்குது சரியா, அந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா? இட்ஸ் மை லைஃப் வாட் எவர் ஐ வாண்ட் டு. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு டென்ஷனான டேவாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாட்டை போய் யூடியூப்பில் கேளுங்க. இந்த பாட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு 37 மில்லியன் வியூஸ் இன்றைக்கி வரைக்கும் இப்போ கமெண்ட்டில் கீழே போய் பார்த்தீங்க யூடியூப்பில் அப்படின்னா வந்து எனிபடி ஃப்ரம் 2026 அப்படின்னு கேட்பாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபே வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை அந்த டைமில். அப்போவே ஒருத்தர் வந்து யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் நம்ம போட்டால் இந்த மாதிரி எவனா ஒருத்தன் 14 வருஷம் கழித்து ரேடியோவில் துபாயில் சொல்லுவான்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சு ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அது பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ கஸ்ட் கோ அண்ட் லிசன் டு தட் சாங். வேணு மலேஷ் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருப்பார். எனக்கு எப்போல்லாம் வந்து போர் அடிக்குதோ, எப்போல்லாம் காண்டாக இருக்கோ, எப்போல்லாம் கடுப்பாக இருக்கோ, எப்போல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிரிக்கணுமோ அப்போல்லாம் இந்த பாட்டு எடுத்து கேட்பேன். அதனால் இன்றைக்கி அப்படி ஒரு டேவாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ நாட் மிஸ் திஸ் சாங். அண்ட் பை த வே, நான் அப்படிங்க இந்த கிளம்புறேன். ஹாவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் ப்ராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ, தி ஈவினிங் கடக். ஐ சீ கஸ் நாளைக்கு சேம் பிளேஸ் சேம் டைம். சேம் டைம் இல்லை, 4 மணி. அது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ அம்மா 4 மணிக்கு தானடா நீ வருவே, இப்போ 8 மணிக்கு சேம் டைம் அப்படிங்கிற இந்த மாதிரி லாஜிக் இதெல்லாம் கேட்கக்கூடாது. வரட்டா, கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: This hour of the evening karak is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. The evening karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin, Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: 89.4 தமிழ் FM விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வேளாண் அமைச்சர் வினோத் உரையாற்றினார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அத்தற்றாது எழுவார் எல்லாம் பொறுத்து என்ற திருக்குறளுடன் அவர் உரையை தொடங்கினார். முதல்வர் விஜய் விசில் சின்னம் மற்றும் தாவைக்க ஆட்சி தொடர்பில் புகழாரம் செலுத்திய நிலையில் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உள்ள விடயங்களை மாத்திரம் படிக்குமாறு சபாநாயகர் JCD பிரபாகர் அமைச்சருக்கு உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்துக்காக 7,432 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்தார். 122.51 கோடி ரூபாயில் மண்வள பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்றார். 4 கோடியில் 100,000 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்துக்கு 203.46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொழில்நுட்பம் உங்கள் விரல் நுனியில் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு உழவருக்கும் AI அடிப்படையிலான உழவர் செயலி, இதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சாமை, திணை, வரகு, குதிரை வாலி, பனிவரகு போன்ற பயிர்களின் சாகுபடியை இருமடங்காக அதிகரிக்க தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் அமைக்கப்படும் என்றும் இதற்காக 7.61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். மழை வெயிலில் இருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 தார் பாய்கள் திட்டத்துக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தரமான பருத்தி உற்பத்தியை பெருக்கிட 27.21 கோடி ரூபாய் செலவில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயற்படுத்தப்படும் என்றார். சிறிய தளிர் பெரிய ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தளிர் கீரைகள் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 1.20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கச் செய்ய ஏதுவாக தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் செயற்படுத்தப்படும். இதற்காக 5.30 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களை 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அனைவரும் பாராட்டும் வகையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்துக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவைக்க அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தாவிக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு ஜால்ரா அடித்த புகழுரை என்று சொல்லலாம் என்று கூறினார். மேகதாது, பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவை சாகுபடி பிரச்சினை என பல பிரச்சினைகள் தமிழகத்தில் உள்ளன. தாவிக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடத்தக்க விடயங்கள் எதுவும் இல்லை, புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினர், கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று தாவிக அரசு நினைக்கின்றதா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு பூஜ்யம் மதிப்பெண்தான், ஏமாற்றமே மிச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வேளாண் பட்ஜெட்டில் நிவாரண அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். வெறும் அறிவிப்புகளால் விவசாயம் வளராது என்று வேல்முருகன் கருத்து வெளியிட்டார். திமுக ஆட்சி திட்டங்களின் நீட்சியே தாவிக அரசின் வேளாண் பட்ஜெட் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மசோதாவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீது விவாதம் நடத்த ஆளும் கட்சி தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மசோதா விவாதம் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையை வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மாற்றுகின்றது என்றார். எதிர்காலத்தில் அனைத்து வகையான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் வசூலிப்பதை இது எளிதாக்கும் என்று கூறினார். இதன் சுமை இறுதியில் சாமானிய மக்கள் மீது விழும். இனி அவர்கள் யுபிஐ செயலியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று கூறினார். யுபிஐ மற்றும் ரூபே ஆகியவை கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படுவதை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி விமர்சித்திருந்தார். இது விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க கட்டண சேவை தளங்களை சந்தையில் இருந்து வெளியேற்றுவதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்தே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது இந்தியா இஸ்ரேல் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மை தொடர்பான முன்னேற்றங்களை இருநாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக பிரதமர் நரேந்திரமோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் தொடர்ந்தும் நிலவி வரும் நிலையில் அந்த விவகாரம் சர்வதேச தலைவர்களின் முக்கிய கவனத்துக்குரிய ஒன்றாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த சட்ட மூலம் மீண்டும் திருத்தப்படும் என்று தெரிவித்தார். 2023 ஒன்பதாம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டம் என்பது நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டமாகும். அந்த சட்டத்தின் 86 மற்றும் 88 பிரிவுகளின்படி எமது நாட்டின் உயரதிகாரிகள், அரசியல் தலைமைத்துவம் உள்ளிட்ட அனைவரும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தமது தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். அதற்கமைய அந்த சட்டத்தின்படி ஜனாதிபதி முதல் கீழ்மட்டம் வரை சுமார் 300 பேர் இந்த தகவல்களை சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் அனைத்தையும் வழங்க வேண்டியிருந்தது. அது அச்சிடப்பட்ட வடிவில் வழங்கப்பட வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அதனை வழங்குவதற்கான முறையை நிகழ்நிலையில் வழங்குவதற்காக அது திருத்தப்பட்டது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார். அபுதாபி கூட்டாட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சூடான் ராணுவ உபகரணங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையை August 12 ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் 13 நபர்களும் 6 நிறுவனங்களும் தொடர்புடையவர்களாக உள்ளனர். ஆயுத கடத்தல் மற்றும் பணபூசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஆதாரங்கள் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களை ஆய்வு செய்த பிறகு விசாரணையை ஒத்திவைக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. விசாரணையின் போது கூட்டாட்சி அரசு வழக்கறிஞர் தரப்பு ஒலிப்பதிவுகள், காணொலி பதிவு பதிவுகள், உரையாடல்கள், ஆவணங்கள், தொழில்நுட்பம் மற்றும் நிதி அறிக்கைகள் உள்ளிட்ட பொருள் மற்றும் மின்னணு ஆதாரங்களையும் சில குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கடந்த 3 வாரங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமான சேவைகளை எதிர்வரும் சனிக்கிழமை மீண்டும் தொடங்க உள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. எதிஹாத் விமான நிறுவனத்தின் விமான நிலை தகவலின்படி பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையம் மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையம் நோக்கி எதிர்வரும் August 8 சனிக்கிழமை விமான சேவை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமானங்கள் செயற்பாட்டு காரணங்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக எதிஹாத் தெரிவித்திருந்தது. கடந்த சில வாரங்களில் சவுதி அரேபியாவின் தமாம் விமான நிலையத்துக்கான விமானம் உட்பட மேலும் சில விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனிடையே கத்தார் ஏர்வேஸ், பஹ்ரைன், எர்பில் மற்றும் குவைத் ஆகிய இடங்களுக்கான விமான சேவைகளை எதிர்வரும் August 8 சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தம், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் மத்தியஸ்தம் செய்து உருவாக்க உதவிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாஹிர் அந்த்ராபி ஹோர்மோஸ் ஜலசந்தி தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான வழியை அமைக்கும் என்று நம்புவதாக கூறினார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாட்டின் ராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் செயல் பாதுகாப்பு அமைச்சர் மஜீத் இபன் இரேசா தெரிவித்தார். ஈரானிய ஆயுதப்படைகளின் செயல்திறனும் தயார் நிலையும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறையின் வலிமையையே அடிப்படையாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான திறன்கள் மற்றும் வளங்கள் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் ஓமானுடன் உருவாகி வரும் கடற்சார் ஒப்பந்தம் மட்டும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக இயல்பான வர்த்தக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு போதுமானதாக இருக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதற்கு முன் அமெரிக்கா சில அரசியல் மற்றும் பொருளாதார நிபந்தனைகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் T20 ஆசிய கோப்பை தொடருக்கான அட்டவணையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த 8 அணிகள் பங்கேற்கும் தொடர் August 28 முதல் துபாயில் நடைபெறவுள்ளது. தொடக்க போட்டியில் குரூப் ஏவில் ஹாங்காங், சீனா மற்றும் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி September 5 நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டி September 13 நடைபெறும். அனைத்து போட்டிகளும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் அமீரக நேரப்படி மாலை 6:30 ஆரம்பமாகும். குரூப் பியில் September 6 நடப்பு சாம்பியனான இலங்கை மகளிர் அணி மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகள் மோதுகின்றன. இந்த பிரிவில் இந்தோனேஷியா மற்றும் போட்டியை நடத்தும் அமீரக தேசிய மகளிர் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. குரூப் சுற்றில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 1 முறை விளையாடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். யார்கிட்டயாவது கோபப்படுவீங்களா, கோபப்பட்டீங்களா? உங்களோட கோபம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? இல்ல அன்னைக்கே வந்து சரியாயிட்ட பேசிடுவீங்களா? இல்ல ஒரு நாள், ரெண்டு நாள், இல்ல வந்து 1 இயர் கூட சில பேருக்காகும். எந்த மாதிரி போர்சன் நீங்கள் ஜஸ்ட் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு? ஒரு வேளை கோவப்பட்டு சட்டுன்னு மறந்து போகிற போர்சனா, இல்லை உங்கள் கேங்கில் வேறு யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா, தமிழ் எஃப்எம் பேஜ் இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபியில் போய் பாருங்கள். ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு அந்த ரீலை கிளிக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணதை, அது உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணதுக்கே நமக்கு பிபிலாம் வேறு லெவலில் இருக்குது. நிஜமாகவே சண்டை போட்டோம்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தோண வச்ச ஒரு மொமெண்ட் அது. அண்ட் எனிவே, யுஏஇ அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா?
1: யுஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன நடந்துட்டுருக்கு யுஏஇல அப்படின்னா, September 30th அன்னைக்கு திறக்கப்பட உள்ள எத்திஹாத் ரயில் பயணிகள் நிலையத்திற்கு துபாய் அல் இலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, அல் இலியாஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல நாளுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And evening gold rate.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
1: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so 24 carat gold 510 dirhams 50 fils and 22 carat gold 472 dirhams 75 fils and 21 carat gold 453 dirhams 25 fils and 18 carat gold 388 dirhams 50 fils. இதா ஈவினிங் கோல்ட் ரேட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் லியே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: எனக்கு சக்கரை வியாதி,
7: சுகரா, இது எத்தனை நாளா?
6: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
6: சார்?
1: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
8: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
8: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல

வெறும் 1.99% முதல் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போது திடீர்னு ஒரு கடைக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போது திடீர்னு சார் இன்றைக்கி வந்து ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா பயங்கர ஹாப்பியாகும்ல, எதிர்பார்க்கதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே போனாலுமே நமக்கு ஒன்று வாங்க போவோம், பட் வந்து ஒன்று ஃப்ரீயாக வந்து கிடைச்சா பயங்கர வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆஹா, எதிர்பார்க்கவே இல்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வருவோம்ல. இந்த மாதிரி ஊருக்கு காசு அனுப்பும்போது பாருங்கள், ஆகஸ்ட்டு 6 ஆச்சு, கண்டிப்பாக வந்துட்டு சில பேர் ஊருக்கு இன்னமும் காசு அனுப்பாமல் இருப்பீங்க. அப்படி அனுப்பும்போது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க மிராக்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ், அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் ஊருக்கு காசு அனுப்புனீங்கன்னா உங்களோட மணி டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தெரியுமா? எஸ், திஸ் சம்மர் எவ்ரி டிரான்சாக்ஷனில் நீங்கள் அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்சில் வந்து பண்ணும்போது, அதாவது பிரான்ச்சஸ் மூலமாகவோ இல்லை ஆப் மூலமாக பண்ணும்போது உங்களோட மணி வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கூடவே 600,000 திரம்ஸ் கேஷ் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. இருங்க இருங்க, அது மட்டுமா, நியூ ஜெட்டோ T1 காரும் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஸோ வேலிட் அன்டில் 13th ஆகஸ்ட், இன்னும் கொஞ்ச நாள் தான், ஆகஸ்ட் 13th வரைக்கும் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸை விசிட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், அங்கே போயிட்டு நீங்கள் காசு அனுப்புங்க. உங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்கு உங்கள் பக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். இல்லை அப்படின்னா ஃபோனில் அல்லன்சாரி ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது மூலமாகவும் நீங்கள் காசு அனுப்பலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் தெரியுமா? நம்ம வீட்டு வாசலில் ஒரு ஜெட்டோ T1 கார்னுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே உங்களை கூப்பிட்டு 600,000 திரம்ஸ் கேஷாக வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கிறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
4: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
5: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
4: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
1: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimpliSouth.tv.
6: இன்னிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
7: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வந்தாச்சு, என்னன்னு தெரியுமா?
8: எனி க்ளூ?
7: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
8: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
7: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: இப்பொழுது நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் ரோலாவில பிரம்மாண்டமா திறக்கப்பட்டிருக்கு. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250,000,000 திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2 30,000,000 திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30,000,000 திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5,000,000 திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி
9: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒரு தீர்க்கா.
9: Bye. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer La Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. ஓகே, இப்போது படம்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபேமிலியோட போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸோட போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி எங்கே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தரமான படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்தாச்சு. GDN மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மாதவன் சார் நடிச்சிருக்காங்க, பிரியாமணி, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப பேர் வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுக்கான பர்ஃபெக்டான டைம் வந்தாச்சு. நாங்களே உங்களுக்கு பாசஸ் கொடுக்குறோம், நீங்கள் படத்தை போய் பார்த்துட்டு வந்தால் மட்டுமே போதும். ஸோ நம்ம தமிழகம் நடக்கக்கூடிய ஆனர் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ கப்பல் பாசஸை வந்து வின் பண்ணுங்கள். நேற்று கூட என்னோடய ஷோவில் கான்டெஸ்ட்லாம் வந்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த படத்தை, GDN படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா, ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சௌத்ரா டிவி, எனர்ஜைஸ் டுபை, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ அப்பப்போவே சில படங்கள் வந்து வரும்போதே நம்ம தியேட்டரில் பார்த்துனோம் தெரியுமா, அப்போ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அப்போ தான் ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தியே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சான்ஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட படம் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் வெல்கம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்,
3: சென்னையோட ஃபாஸ்ட் growing location illa Coimbatore la kama oru family location rendu veno ipo Chennai post retirement kaprama Coimbatore
4: appo DAC developers da vadi nam onu pannalam August 8th and 9th DAC developers nadathra in house property showcase ku povom mattada avanga paathupaanga
5: yes city seasons hotel burj man dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga unga favorite location la property e vaangunga
6: there is no place like home. There's no home like that.
7: For registrations, call 056-357-9474. Sirithayum Tamari.

0: நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Le Diamond Jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku 0 deduction

0: 89.4 தமிழ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சோ டேவிட் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, மனசு தொட்ட மெட்டுக்காக. டேவிட் படத்துல வந்து பாட்டு கேட்பாருன்னு பார்த்தா இதுவும் லவ் ஃபெயிலியர் சாங் தான். பட் கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க வைக்கிற ஒரு பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை வந்து கேட்டு. ஏன்னா இந்த பாட்டை நான் ஒரு நாளாக ரிப்பீட் மோடில் சில காலத்தில் ப்ளே பண்ணி கேட்டுட்டு வந்திருப்பேன். இந்த தேன் சுடரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓ மை காட், அதை வந்து ஞாபகப்படுத்திட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டை அவருக்காக வந்துட்டே இருக்கு. மிஸ்டர் டேவிட்காக நீங்களும் மனசு தொட்டமேட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் 0502528940 இந்த நம்பருக்கு. அப்படியே அந்த கேப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு தரமான படமும் வருது. ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன், பிகாஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு செம்ம ட்ரீட் வந்து காத்துட்ருக்கு. ஒரு பக்கம் சூர்யா சார் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் மமிதா பைஜியோட ஃபேன்ஸு. ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை நீங்கள் நம்ம தமிழ் எஃப்எம் டீமோட நம்மளாம் ஃபேமிலியை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நடக்கக்கூடிய நம்ம தமிழ் எஃப்எம் நடக்கக்கூடிய கான்டெஸ்ட்லலாம் வந்து கலந்துட்டு டிக்கெட்ஸ் நீங்கள் வின் பண்ணுங்கள், கப்பல் பாசஸை வின் பண்ணுங்கள். August 14th வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எஸ் August 14th. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ மனசு தொட்டமேட்டுக்காக பாட்டு வருது. இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றத சற்று நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? நம்ம ஷேர் பண்ண போகிறோம் தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன டாக்ஸிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டாக்ஸிக் ஹேபிட்ஸ், ஏன்னா நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். இது நிறைய பேரை வந்து நம்ம பிளேம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு கில்ட்டை வந்து கிரியேட் பண்ணாமல். இந்த செல்ஃப் அவேர்னஸ் ஆங்கிளில் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இது கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே டாக்ஸிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில நேரம் நாமளும் அப்படி தானே இருக்கோம் அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் வந்து தோணும். அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை போயிடுவோம். இல்லை, நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வந்த உடனே வந்து அவனால் தான் அப்படி ஆச்சு, அவனால் தான் அப்படி ஆச்சு, இந்த ஆஃபீஸ்னால தான், நம்ம ஃபேமிலினால தான் அப்படின்னு ஏதாவது ஒரு குறை ஒரு பிளேம் அவங்க மேலே தூக்கி போட்டுருவோம். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் நிம்மதியாக உட்காந்து அப்படியே கொஞ்சம் இழுத்து மூச்சு விட்டு யோசிச்சு பார்த்தோன்னா இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கோமா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது நம்ம தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே. ஃபஸ்ட்டு மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்டை நம்ம ரீட் பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சான்ஸாக இன்றைக்கி வந்து இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் நிறைய பேருக்கும் வந்து ரிலேட் ஆகும். முக்கியமாக நம்மளுக்கு வந்து ரிலேட் ஆகிற ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய நேரங்களில் நம்ம மேலே ப்ளேம் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மேலே தான் தப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும்னு கிடையவே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நம்மளோட மைண்டை ரீட் பண்ணுறது மற்றவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். செல்ஃப் ஹேட்ரட் கிடையாது, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மிரர் பார்க்குற மாதிரி தான், இந்த கண்ணாடி எப்படி பளிச்சுன்னு உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி பார்க்கும்போது மிரர் நம்ம மேலே வந்து கோவப்படாது, அது வந்து உண்மையான ஒரு முகத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து காமிக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட மனசையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய நேரங்களில். இல்லை ஸோ நம்ம நம்மளாக இருக்கணும், அப்படி இருந்தாலே வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்றதான உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்மளை மாதிரி நல்லவங்க கூட சில குட்டி குட்டி டாக்ஸிக் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து நமக்கே தெரியாது, நான் பண்ணியிருக்கலாம், நீங்கள் பண்ணியிருக்கலாம், யார் வேணாலும் அதை பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாயிடும்ல. பட் அங்கே தான் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர, அப்போவே ஒரு 5 நிமிஷம் நமக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணால் என்ன இப்போது அப்படின்னு யோசிக்க நம்ம மறந்துடுறோம்ல. ஸோ என்ன பண்ணுறது, அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்க மறந்துடுறோம் இல்லையா? ஸோ யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே வந்து கோமா ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது நம்ம இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல், நம்ம இமோஷன்ஸை அதாவது இமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான். ஏதாவது வந்து ட்ரிகர் ஆன உடனே வந்து இமீடியட்டாக வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாகிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன், கொஞ்சம் கேப்பிடேன், கூல் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து சொல்லிட்டு, இந்த ரெஸ்பான்ஸை வந்து இப்போ நான் கொடுக்குறனால பின்னாடி நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு பாஸ், அந்த ஒரு பாயிண்ட் நிறைய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை அங்கேயே வந்து கொடுத்துரும் இல்லையா? யோசிச்சு பேசினாலே பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும்ல. அங்கே தான் நம்ம தப்பே பண்ணுறோம், அடுத்தவங்க மனசையும் கஷ்டப்படுத்திடுறோம், அட் த சேம் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுமே வந்து உடஞ்சி போயிடுறோம். நம்ம அம்மாக்கள்லாம் சின்ன வயசில் ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க, நம்மளை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க, அடிச்சுட்டு அவங்க உட்காந்து அழுவாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரிலேட் ஆகுது தானே? எனக்கு ரொம்ப நல்லாவே ரிலேட் ஆகுது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓஎஸ்எஸ். கால் 0588204172.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். நம்மளோட பார்ட்னரை எடுத்துக்கோங்களேன், இவங்க எப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணணும், நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் அவங்க பண்ணாதான் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இல்லையா? ஆனால் அவங்க இப்படி பேசணும், இப்படி கேர் பண்ணணும், இந்த பர்த்டே மறக்கக்கூடாது, நான் வந்து சைலண்டாக இருந்தால் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம. ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு தான். இந்த நம்மளோட எதிர்பார்ப்பை வந்து மற்றவங்க மேலே வந்து திணிக்கிறோமே அப்படின்னு நமக்கு ஏன் அது தோண மாட்டேங்குது? சில பேருக்கு வந்து அது தோணி, ஐம் சாரி, நீ வந்து நீயாவே இரு, இதெல்லாம் வந்து என்னோட எதிர்பார்ப்பு, உன் மேலே திணிச்சிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க, ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கூட பண்ண முடியாத ஒன்றால் அப்படின்னு சில நேரம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க பிஹேவியர் இல்லை, அதனால தான். ஸோ நம்மளோட மைண்டை வந்து கரெக்டாக வந்து ரூல் வந்து செட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறது இதையா இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த மைண்டை ரீட் பண்ணுறதுக்கெலாம் யாருனாலையும் முடியாது, நம்ம என்ன ஞானியாக என்ன பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. பேசினா தான் புரியும் இல்லையா, கெஸ்ட் பண்ணால் தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஒரு வேலை இப்படி இருக்குமோ, ஒரு வேலை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கே நம்ம இந்த ஓவர் திங்க், ஓவர்லோட் ஆகுதோ, அப்போ தான் அங்கே பிரச்சனையே வரும். இல்லை நீ நீயாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். இப்போல்லாம் நிறைய பேரை நான் பார்க்குறேன், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் என்னென்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு அப்படின்னு நிறைய பார்ட்னர் வந்து இப்போது ஃப்ரீடம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நிறைய பேர், நிறைய ஆண்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யார், எனக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது, இது வந்து நீ, இது உன்னோட டிசிஷன், உன்னோட வந்து முடிவு, நீ எடுக்கிறது தான். உனக்கு வேலைக்கு போ அப்படின்னு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யார்? நீ தான் குக் பண்ணணும், நீ குக் பண்ணாதான் நான் சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு நான் யார்? ஸோ நீ வந்து என்னோட பார்ட், என்னோட லைஃப்பில் நீ ஒரு பார்ட், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு பிடிச்சதை நீ பண்ண, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுருக்க மரியாதை வந்து போங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றது கிடையாது. அவங்களோட இமோஷன்ஸை, அவங்களோட ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அப்படின்றத நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டச்சுவுட் அது வந்து அப்படியே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
4: There is no place like home. There's no home like that.
5: For registrations, call 056-357-9474.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
7: ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்போ 6 வயசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
10: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: Brought to you by
10: Plots Nale Propshell Dane. For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் ட்ரியா. சின்ன வயசில் என் கூட படித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை நான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என் கூட பயங்கரமாக சண்டை போடுவா. என்னதுக்கு நீ பாவம்னு சொல்கிற, என்னை பாவம்லாம் சொல்லாத, நான் ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அப்புறம் அம்மா கிட்டே போய் கேட்டேன், ஆமாம் அப்படி வந்து சொல்லக்கூடாது தான், பட் அது வந்து எல்லாருமே வந்து கேஷுவலாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, இனிமேல் அவகிட்ட அப்படி சொல்லாது அப்படின்னு என்னோட அம்மாவும் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. என்னடா பாவமே அச்சோ பாவம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயும் நான் தான் பாவம், எனக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சு, என்னை யாருமே வந்து புரிஞ்சிக்கவே கிடையாது, இந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாருக்குமே வரும். ஆனால் அதே சமயம்தான் இந்த விக்டிம் மைண்ட் செட் இதுதானோ அப்படின்னு வந்து தோணும். சொல்லுவாங்கல்ல, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, எனக்கு தான் அது, நான் தான் கஷ்டப்பட்டேன், என்ன தான் எல்லோரும் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு பாயிண்டில் வந்து நமக்கே வந்து அது ஆப்போசிட்டாக வந்து திரும்பிடும். என்ன தெரியுமா, ஸோ அது பெர்மனெண்ட்டாக அப்படியே நம்மளோட மைண்டுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிடும். நம்ம பாவோம், நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுமா, அது நமக்கு தெரியுமா? ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னா, ஒரு நோட் புக் எடுத்து நம்மளை பற்றி நாமளே வந்து புரிஞ்சுக்கிறது தான். அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு டைரியில் எழுதுங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க, அதை போஸ்ட் பண்ணுறீங்களே இல்லையோ, பட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே வந்து ரீட் பண்ணுறது ஆக்சுவலி, இல்லையா? ஸோ இன்னைக்கு யாராவது தேவையில்லாமல் நம்ம ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதை வந்து எழுதலாம். யார்கிட்ட இருந்தாவது ஒரு ஃபீட்பேக் வந்ததா, அந்த ஃபீட்பேக் வந்து நிஜமாலே வந்து உண்மையான விஷயமா, அதுலேருந்து நம்ம ஏதாவது சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா இருக்கட்டும். நம்ம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது ரியாக்ட் பண்ணிட்டோமா, அது வந்து தேவையான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணோமா இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணோமா அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்கறது. அண்ட் இன்னைக்கு தேவையே இல்லாமல் ஏதாவது நம்ம அசியூம் பண்ணிட்டோமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்து எழுதணும் வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாறும். ஓவர் நைட்டில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி சொல்கிற விஷயம், யாருமே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது. பட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு வரும்போது அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம வந்து மாற்றிருப்போம்ல, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும் தான். ஸோ நம்மளை நம்மளே மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக வந்து நான் நினைக்கிறேன். பின்னாடி நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர், அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்னால கண்டிப்பாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மாற்றம் நமக்குள்ளேயே நடந்தால் தான் உண்டு, இல்லையா? நம்ம இந்த ஸ்டேட்டில் வந்து என்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம்ல, அந்த குட்டி குட்டி மாற்றம் நமக்குள்ளே இருந்தால் தான் எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

நம்மள நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட், நம்ம எப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி மாறுவோம் அப்படின்னு தோணிருக்கா? இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசும்போது நம்மளோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ சில நேரங்களில் எனக்கு தெரியாததான் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஆக்சுவலி நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது, அது வந்து கடல் அளவு இருக்குது இல்லையா? ஸோ அது இன்னும் நம்ம லேர்ன் பண்ணணும் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தாட் வந்து வரணும். ஸோ நம்மளோட கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ரொம்ப லைக் மணி எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட மணி ஃப்ளோ வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாத் வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் தென் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அப்பாலஜி. ஸோ என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்கிறது அது வீக்னஸே கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு ஈகோ, அந்த ஈகோ வந்து அவங்கள அறியாமையே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல பர்சனாக தான் இருப்பாங்க, பட் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறுக்கமாக இருக்கிறது. அப்புறம் இந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நாமளே போட்டுக்கிற ஒரு பவுண்ட்ரி, யார் வேணாலும் என்னை வந்து எப்படி வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்னை வந்து கமெண்ட் பண்ணலாம், யார் வேணாலும் என்னை கலாய்க்கலாம், யார் வேணாலும் என்னை கீழே போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு நம்மளோட மைண்ட் இருக்கவே கூடாது. அதுக்கு தான் ரொம்ப கிளியராக ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி வச்சிடணும். ஒரு முடிவு, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து தெளிவாக வந்து யோசித்து எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இவ்வளோ தான், டெய்லி ஒரு ஒரு பர்சன்ட் நம்மளை வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு வரும்போது அப்போ ரெசல்யூஷனில் எடுக்கிறதுக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நமக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்திருக்கும். ஸோ பர்ஃபெக்டான பர்சன் ஆகணும் அப்படின்றத தாண்டி ஒரு கான்ஷியஸான ஒரு பர்சன் ஆனால் போதும் அப்படின்னு என்னோட கருத்து நான் நினைக்கிறேன். அண்ட் 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணுலடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறே, அது காடுனே கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது,
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
0: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நேற்று நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நான் மெமரி பவர்லலாம் எனக்கு வந்து வேறு லெவல் மறதி ப்ரோவாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சாங்க, சார்லஸ் பாபேஜ் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் கண்டுபிடிச்சாருன்னு வந்து சொல்லுவாங்க, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சில டீச்சர்ஸ் வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன அதை மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்து போயிடுவாங்க பாஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றிலாம் வந்து படிக்கணும், எப்படி நமக்கு யாருக்கும் தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயத்துக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மாற்றலாம். பட் அது மாற்றுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்றதும் நமக்கு புரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும், நமக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கவே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஈகோ, நம்மளோட ஈகோ இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஒளிஞ்சிட்ருக்கான்ல, அவனை வந்து கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், மென்டல் பீஸ் கிடைக்கும் இல்லையா. மென்டல் பீஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். போனால் போகுது, இட்ஸ் ஓகே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம்ல எல்லாத்துக்கும், பட்டு பட்டுன்னு சட்டு சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறோம்ல, அந்த ரியாக்ட் பண்ணுறது குறைஞ்சதுன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம்ல, அவங்க வந்து இப்படி இருக்காங்க இவங்க வந்து இப்படி இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத கம்மி பண்ணோன்னா நமக்குள்ளே இருக்க இல்லாமல் இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு ஹாப்பி அவங்களால இருக்க முடியும், ஆனால் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த கம்பேர் பண்ணுறதுனால. ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நானாக இருக்கேன், என்னோட யூனிக்னஸ் தான் என்னோடய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போது இந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஒளிஞ்சிட்ருக்க அந்த ஒரு ஹாப்பினஸ் அது வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சேலஞ்ச், இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மிரர் முன்னாடி நின்று ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டு பாருங்கள். நானும் என்ன கேட்குறேன், நான் இன்றைக்கி என்னோடய பெஸ்ட் வெர்ஷனாக வந்து நான் கொடுத்தேனா, இல்லைனா நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா, அப்படி பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் உங்களை நீங்களே கேட்டு பார்த்துட்டு அண்ட் தென் தூங்குங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்மக்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு நம்ம தூங்கும்போது அடுத்த நாள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார்கிட்டையாவது சட்டுன்னு பேசுகிறீங்கன்னா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. எப்படி நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ, மென்டலி சில எக்ஸசைஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அது ஒரு ஆனஸ்டான ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைஃப்பில் புது சாப்டர் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக மற்றவங்க மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணலாமா? நியூயார் வரதுக்குள்ளே 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ya vaangunga.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி எனக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுது. நம்ம மதுரையில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கும் கோவப்பட்டிருப்பேன். ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், ஓப்பனாக சொல்லணும்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாருமே என் கூட பேசுகிறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. அவ்வளோ வந்து அவங்கள அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப ஜாஸ்தி கோவம் வரும். அப்பாவோட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். அண்டு கோவம் வராது, வந்ததுன்னா ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருக்கேன். லைக் கார், அப்பா வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது யாராவது அப்பாவோட காரை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக கார் விட்டு இறங்கியெல்லாம் வந்து சண்டை போட்டிருக்கேன். இப்போது மதுரைக்கு போகும்போது எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்தா, எப்பயும் நினச்சி பார்த்தா பயங்கர சிரிப்பு வரும். ஓ மை காட், இதுவாக நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நம்ம இப்படியா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி நான் வந்து சே ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் தான், அதை ரிக்ரெட் பண்ணேன் தான். ஸோ அதை நான் மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி துபாய், இந்த யூஏ வந்து நம்மளை நிறைய மாற்றிருக்கு தெரியுமா. அந்த ஒரு பொறுமை என்ன அப்படின்றத காமிச்சது இந்த யூஏ தான். அதுக்கப்புறம் யார்கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படின்னு யோசிக்க வச்சது யூஏ தான். ஆக்சுவலி 80% கிரெடிட் வந்து யாருக்கு போகும் எனக்குள்ளே நடந்த சேஞ்சஸ்க்குன்னா தமிழ் எஃப்எம்க்கு தான் போகும். 100% யாருக்கு போகும் அப்படின்னா என்னோடய ஷோவுக்கு தான் போகும். பிகாஸ் இந்த ஷோ தான் வந்து நான் அப்படியே வந்து மாற்றுச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நீங்கள். நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பர்சனல் க்வெஸ்சன் கூட எடுத்துக்கோங்களேன், நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, அது வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க? அவர் வந்து பிரியா நீ வந்து ரொம்ப ஜாலியாக பேசினா தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை வந்து நோ நோ, நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை ஜஸ்ட் நார்மலான ஒரு கேஷுவல் போல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கேருந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இதை தெரியப்படுத்துறீங்க எனக்கு. ஓகே, அது என்னோடய சின்ன என் சைடில் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் நான். பிகாஸ் இந்த வெர்சட்டைல் ஆக்டர் மாதிரி வெர்சட்டைல் ஆர்ஜே வான மாறிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆல் கிரெடிட் கோஸ் டு தமிழ் எஃப்எம் அண்ட் யூ பீப்புள். பட் ஸ்டில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் ரொம்ப மதிக்கிறேன். அதுக்காக வந்துட்டு இந்த திமிரு படத்தில் வர வில்லி மாதிரி இருந்தாலான்னு கேட்டிங்கன்னா நோ நோ, நெவர் நெவர், அந்தளவுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம். பட் ஸ்டில் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா இருக்கா இல்லையா? அண்ட் எஸ், உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபிஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒன்றொன்னா வந்து நான் ரீட் பண்ணட்டுமா, யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு? சில நேரங்கள் நான் வந்து நான் ரீட் பண்ணுறது உண்டு, சில நேரம் வந்து நான் மறந்துடுவேன், மன்னிக்கவும். ஸோ நேற்று வந்து ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா, கமல் கமல் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கு, தமிழில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஹாய், வணக்கம், அருமையான ஒரு கருத்து. நம்ம எல்லாருமே எல்லா நேரமும் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் அதை சொல்லியிருக்கேன் போல, அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நன்றி, நன்றி. அதுக்கப்புறம் வெற்றி வேந்தனும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற என்ன ரெக்வஸ்ட், மெசேஜ் ரெக்வஸ்ட்டில் போய் தெரியாமல் போய் உட்காந்துருங்க, சில மெசேஜை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால் வந்து மன்னித்து விடுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் அருண்குமார் வந்து திருச்சியிலேருந்து கேட்டுட்ருப்பாரு, அவருமே வந்து அருமையான ஒரு ஷோ எப்பவும் போல் உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டே போகும். எனக்கு எப்பவுமே ஷோ பண்ணும்போது கூட ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க, ஸோ அவங்களும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு யாரும் கிடையாது, நம்ம கிருஷ்ணி அக்கா. ஸோ அவங்களுமே அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்பப்போ வந்து சொல்லுவாங்களா, அது எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவங்க இது நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, நல்லா நல்லா இல்லை அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். சில நேரங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆவாங்க தெரியுமா, இந்த மறைவாக பேசுறது, ஐயோ சொன்னால் ஹர்ட் ஆகிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் சைடு உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை வந்து விட்டுறாதீங்க, அவங்க தான் நமக்கு தேவையான ஒரு பர்சன். அண்ட் எஸ், இந்த மேக்கப் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ஓப்பனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி ஒரு ரெண்டு மூணு பேராக தான் நம்ம அப்படி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ஃப்ரீயாக கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். ஆர்ஜே ப்ரியா நீங்கள் டைப் பண்ணாலே வரும். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் வந்துட்டு நம்ம ஷோஸை நீங்கள் கேட்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சாங்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறது, அதுக்கப்புறம் நியூஸ் ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் நியூஸ், இது எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும். நீங்கள் எங்கேயும் போய் தேடி போய் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் கம்பெனியனாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், இனிமேலும் வந்து இருப்போம். அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சமத்தா தூங்குங்க, நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே காத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே வேறு, சின்ராசை கையில் பிடிக்க முடியாது தான். இப்போது எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய். சீரியஸ்லி செம்ம ஸ்பீடாக போகுது தெரியுமா துபாயில், கண்ணை மூடி கண்ணை தொடுக்கிறதுக்குள்ளே ஒரு வாரம் வந்து முடிஞ்சு போயிருதுங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுது, என்னன்னு தெரியல. எனிவேஸ், பாய், குட் நைட்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வேளாண் அமைச்சர் வினோத் உரையாற்றினார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அத்தற்றாது எழுவார் எல்லாம் பொறுத்து என்ற திருக்குறளுடன் அவர் உரையை தொடங்கினார். முதல்வர் விஜய் விசில் சின்னம் மற்றும் தாவைக்க ஆட்சி தொடர்பில் புகழாரம் செலுத்திய நிலையில் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உள்ள விடயங்களை மாத்திரம் படிக்குமாறு சபாநாயகர் JCD பிரபாகர் அமைச்சருக்கு உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்துக்காக 7,432 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்தார். 122.51 கோடி ரூபாயில் மண்வள பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்றார். 4 கோடியில் 100,000 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்துக்கு 203.46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொழில்நுட்பம் உங்கள் விரல் நுனியில் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு உழவருக்கும் AI அடிப்படையிலான உழவர் செயலி, இதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சாமை, திணை, வரகு, குதிரை வாலி, பனிவரகு போன்ற பயிர்களின் சாகுபடியை இருமடங்காக அதிகரிக்க தமிழ்நாடு குருதானிய இயக்கம் அமைக்கப்படும் என்றும் இதற்காக 7.61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். மழை வெயிலில் இருந்து விளை பொருட்களை பாதுகாக்க 43,500 தார் பாய்கள் திட்டத்துக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தரமான பருத்தி உற்பத்தியை பெருக்கிட 27.21 கோடி ரூபாய் செலவில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயற்படுத்தப்படும் என்றார். சிறிய தளிர் பெரிய ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தளிர் கீரைகள் திட்டம் செயற்படுத்தப்படும். இதற்காக 1.20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கச் செய்ய ஏதுவாக தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் செயற்படுத்தப்படும். இதற்காக 5.30 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களை 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அனைவரும் பாராட்டும் வகையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்துக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால் வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவைக்க அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தாவைக்க அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு ஜால்ரா அடித்த புகழுரை என்று சொல்லலாம் என்று கூறினார். மேகதாது, பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவை சாகுபடி பிரச்சினை என பல பிரச்சினைகள் தமிழகத்தில் உள்ளன. தாவிக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடத்தக்க விடயங்கள் எதுவும் இல்லை. புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினர். கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று தவிக அரசு நினைக்கின்றதா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு பூஜ்யம் மதிப்பெண்தான், ஏமாற்றமே மிச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வேளாண் பட்ஜெட்டில் நிவாரண அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். வெறும் அறிவிப்புகளால் விவசாயம் வளராது என்று வேல்முருகன் கருத்து வெளியிட்டார். திமுக ஆட்சி திட்டங்களின் நீட்சியே தவிக அரசின் வேளாண் பட்ஜெட் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மசோதாவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீது விவாதம் நடத்த ஆளும் கட்சி தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மசோதா விவாதம் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையை வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மாற்றுகின்றது என்றார். எதிர்காலத்தில் அனைத்து வகையான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் வசூலிப்பதை இது எளிதாக்கும் என்று கூறினார். இதன் சுமை இறுதியில் சாமானிய மக்கள் மீது விழும். இனி அவர்கள் யுபிஐ செயலியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று கூறினார். யுபிஐ மற்றும் ரூபே ஆகியவை கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படுவதை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி விமர்சித்திருந்தார். இது விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க கட்டண சேவை தளங்களை சந்தையில் இருந்து வெளியேற்றுவதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்தே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது இந்தியா இஸ்ரேல் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மை தொடர்பான முன்னேற்றங்களை இருநாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக பிரதமர் நரேந்திரமோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் தொடர்ந்தும் நிலவி வரும் நிலையில் அந்த விவகாரம் சர்வதேச தலைவர்களின் முக்கிய கவனத்துக்குரிய ஒன்றாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ராத்நாயக் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த சட்ட மூலம் மீண்டும் திருத்தப்படும் என்று தெரிவித்தார். 2023 ஒன்பதாம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டம் என்பது நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டமாகும். அந்த சட்டத்தின் 86 மற்றும் 88 பிரிவுகளின்படி எமது நாட்டின் உயரதிகாரிகள், அரசியல் தலைமைத்துவம் உள்ளிட்ட அனைவரும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தமது தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். அதற்கமைய அந்த சட்டத்தின்படி ஜனாதிபதி முதல் கீழ்மட்டம் வரை சுமார் 300 பேர் இந்த தகவல்களை சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் அனைத்தையும் வழங்க வேண்டியிருந்தது. அது அச்சிடப்பட்ட வடிவில் வழங்கப்பட வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அதனை வழங்குவதற்கான முறையை நிகழ்நிலையில் வழங்குவதற்காக அது திருத்தப்பட்டது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார். அபுதாபி கூட்டாட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சூடான் ராணுவ உபகரணங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையை August 12 ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் 13 நபர்களும் 6 நிறுவனங்களும் தொடர்புடையவர்களாக உள்ளனர். ஆயுத கடத்தல் மற்றும் பணபூசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஆதாரங்கள் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களை ஆய்வு செய்த பிறகு விசாரணையை ஒத்திவைக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. விசாரணையின் போது கூட்டாட்சி அரசு வழக்கறிஞர் தரப்பு ஒலிப்பதிவுகள், காணொலி பதிவுகள், உரையாடல்கள், ஆவணங்கள், தொழில்நுட்பம் மற்றும் நிதி அறிக்கைகள் உள்ளிட்ட பொருள் மற்றும் மின்னணு ஆதாரங்களையும் சில குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கடந்த 3 வாரங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமான சேவைகளை எதிர்வரும் சனிக்கிழமை மீண்டும் தொடங்க உள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. எதிஹாத் விமான நிறுவனத்தின் விமான நிலை தகவலின்படி பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையம் மற்றும் குவைத் சர்வதேச விமான நிலையம் நோக்கி எதிர்வரும் August 8 சனிக்கிழமை விமான சேவை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமானங்கள் செயற்பாட்டு காரணங்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக எதிஹாத் தெரிவித்திருந்தது. கடந்த சில வாரங்களில் சவுதி அரேபியாவின் தமாம் விமான நிலையத்துக்கான விமானம் உட்பட மேலும் சில விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனிடையே கத்தார் ஏர்வேஸ் பஹ்ரைன், எர்பில் மற்றும் குவைத் ஆகிய இடங்களுக்கான விமான சேவைகளை எதிர்வரும் August 8 சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடங்குவதாக அறிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தம், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் மத்தியஸ்தம் செய்து உருவாக்க உதவிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தாஹிர் அந்த்ராபி ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையிலான தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான வழியை அமைக்கும் என்று நம்புவதாக கூறினார். வெளிநாடுகளில் இருந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாட்டின் ராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் செயல் பாதுகாப்பு அமைச்சர் மஜீத் இபன் ஏ ரேசா தெரிவித்தார். ஈரானிய ஆயுதப்படைகளின் செயல்திறனும் தயார் நிலையும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறையின் வலிமையையே அடிப்படையாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான திறன்கள் மற்றும் வளங்கள் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் ஓமானுடன் உருவாகி வரும் கடற்சார் ஒப்பந்தம் மட்டும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இயல்பான வர்த்தக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு போதுமானதாக இருக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதற்கு முன் அமெரிக்கா சில அரசியல் மற்றும் பொருளாதார நிபந்தனைகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் T20 ஆசிய கோப்பை தொடருக்கான அட்டவணையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த 8 அணிகள் பங்கேற்கும் தொடர் August 28 முதல் துபாயில் நடைபெறவுள்ளது. தொடக்க போட்டியில் குரூப் ஏவில் ஹாங்காங், சீனா மற்றும் தாய்லாந்து அணிகள் மோதுகின்றன. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி September 5 நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டி September 13 நடைபெறும். அனைத்து போட்டிகளும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் அமீரக நேரப்படி மாலை 6:30 ஆரம்பமாகும். குரூப் பியில் September 6 நடப்பு சாம்பியனான இலங்கை மகளிர் அணி மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகள் மோதுகின்றன. இந்த பிரிவில் இந்தோனேஷியா மற்றும் போட்டியை நடத்தும் அமீரக தேசிய மகளிர் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. குரூப் சுற்றில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை விளையாடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Entonces, ¿qué hacemos de esto, man?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
5: Rolex.
6: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Tamil.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
2: Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga, unga favorite location la property ya vaangunga.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ce que se bude de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: தகத்திட்டு தகத்திட்டு தான் தக்கு தக்கு திகின தான் திகித்திட்டு தக்க தட்டுக்கு தான் திணக்கு தான் தக்கிட்டு தான் அலன்ன கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட தாதா தா அலன்ன கிட்ட தக்க தரிக்கிட்ட தா.